0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நம்ம வாழ்க்கையில் சிக்கல் வருது அப்படின்னா அதை சிக்கலாக எடுத்துக்காதீங்க, நம்ம லைஃப்பில் அடுத்து நமக்கு வரக்கூடிய வெற்றிக்கான சிக்னலாக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி புதன்கிழமை, வாரத்துடைய மையப்பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செம்மையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான் உங்கள் சத்யா. இன்றைக்கி உங்களுக்கு வந்துட்டு இந்த தகவல்கள் எல்லாத்துமே சொல்லி உங்களை இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்காக சத்யானா பல தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்துமே ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு சின்ன குட்டி ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாழ்க்கையில் நம்ம நினச்சது மாதிரியே வந்துட்டு நடக்குது அப்படின்னாலும் கிடையவே கிடையாதுங்க. கண்டிப்பாக நம்ம நினச்சது மாதிரி நடக்கவே நடக்காது, அது அப்படியே ஆப்போசிட்டாக தான் நடக்கும். நம்மளோட திறமை என்னென்னு நமக்கே தெரியாது. சிக்கல்கள் தான் நிறைய வந்துட்டு வரும். ஒரு மனுஷனை வலிமையாக்குறதே அந்த சிக்கல்கள் தான் அப்படின்னே சொல்லலாம். தோல்வி, கஷ்டம், அவமானம், தடைகள், இது எல்லாமே நம்ம வாழ்க்கையை முடிக்கிறதுக்காக வரல, நம்மளை மேலும் மேலும் வளர்க்கறதுக்காக மட்டும்தாங்க வருது. ஏன்னா வெற்றி எப்பவும் சுலபமாக கிடைக்காது. சுலபமான பாதையில் போனால் கண்டிப்பாக வந்துட்டு அது வெற்றியாக இருக்காது. சுலபமான பாதையில் போனால் அது போராடக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அந்த வெற்றி அப்படிங்கிறது போய் சேரும். ஸோ அதனால் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அவமானங்கள் வந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம், கண்டிப்பாக வெற்றி அடைவோம் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டோட போய்கிட்டே இருங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 38°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29°C இருந்திருக்குது. இன்னைக்கு பகல் நேர வெப்பம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. காலையிலேயே பார்க்குறோம், சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததா உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ் உங்கள் அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு காலில் உள்ள மொத்த எலும்புகளின் எண்ணிக்கை என்ன? மனிதனுக்கு உடலின் ஒரு காலில் உள்ள மொத்த எலும்புகளின் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலாக மறக்காமல் பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதில். காலைல 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள மறக்காம பதிவு பண்ணிடுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது, அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாவே ஹேவாக் பதாஸ் உடைய சூப்பரான ஒரு பாடலும், அதுக்கப்புறமா அசோக் சரணுடைய அடி எத்தனும்போல் சாங்மன்போல் சாங்குமே வந்து வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் என்ன உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்படின்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் வந்துட்டு முக்கியமான ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காரு. என்ன உத்தரவு அப்படின்னா, பொதுமக்கள் நலன் கருதி வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய 500 மீட்டர் வரைக்குமே தூரமாக இருக்கக்கூடிய 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை 2 வாரத்துக்குள்ளார மூடணும் அப்படி மாதிரி வந்துட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது. தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தால் 4765 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் தற்போது வரைக்குமே நடத்தப்பட்டு வந்துட்டுருக்குது. அதில் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய 500 மீட்டர் வரைக்குமே இருக்கக்கூடிய கடைகளை ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்குமாறு வந்துட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து உத்தரவிட்டிருந்தார். அதுக்கப்புறமா மேற்படி ஆணைக்கிணங்க இந்த 3 இடங்களில் 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் வந்துட்டு செயல்பட்டு வருவது கண்டறியப்பட்டிருக்குது. பொதுமக்கள் நலனை கருத்தில் வச்சுக்கிட்டு வழிபாட்டு தலங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய 276 கடைகள், கல்வி நிறுவனங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய 186 கடைகள் மற்றும் பேருந்து நிலையங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய 255 கடைகள் அப்படின்னு மொத்தமாக 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை வந்துட்டு அடுத்த 2 வாரத்துக்குள்ளார மூடணும் அப்படி மாதிரி வந்துட்டு தமிழ்நாடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் வந்துட்டு உத்தரவிட்டிருக்காரு. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 30 ரூபாய், உருளைக்கிழங்கு 36 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 45 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், கத்தரிக்காய் 36 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 28 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், முருங்கைக்காய் 40 ரூபாய், பீர்க்காங்காய் 45 ரூபாய், சுரக்காய் 26 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 54 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 28 ரூபாய், பீன்ஸ் 150 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், புஷ் அவரை 70 ரூபாய், கேரட் 60 ரூபாய், கொத்தவரை 30 ரூபாய், மாங்காய் 30 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 40 ரூபாய், புவன் வாழை 40 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், தேன் வாழை 40 ரூபாய், செவ்வாழை 60 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 50 ரூபாய், சப்போட்டா 30 ரூபாய், கொத்தமல்லி 30 ரூபாய், புதினா 30 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. இந்த விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, எடப்பாடி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இப்போ அடுத்ததா ஜெகதீஷுடைய அடி கல்லியே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைனு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியா சொல்ற? சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பசுமையை காப்போம், வாழ்வை வளப்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ நீங்க யாராவது கவர்மெண்ட் ஜாப் இருந்தா பரவாயில்ல நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. நினைச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ தென்கிழக்கு நிலக்கரி நிறுவனத்துல இப்போ காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாயிருக்குது அப்படின்னு மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. என்னென்ன பிரிவுகள்ல அப்படின்னா சுரங்க சர்தார் 577, அசிஸ்டன்ட் போர்மேன் 435, துணை சர்வேயர் 443 அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மொத்தமா 1055 இடங்கள் வந்துட்டு காலியாக இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி டிப்ளமோ முடிச்சிருந்தால் போதும். அதே மாதிரி இவங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 30 வயசுக்கு கூடியவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய முறை வந்து ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். இவங்களுக்கான தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, அதுக்கப்புறமா நேர்முக தேர்வு, இந்த ரெண்டு முறை மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கட்டணம் வந்துட்டு 1180 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SC ST பிரிவினருக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது அப்படி மாதிரியும் அறிவிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் எப்போ அப்படின்னா 14/5/2026. எஸ் நாளைக்கு ஈவினிங்குள்ளே நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணணும். நீங்கள் எதாவது அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நாளைக்கு ஈவினிங்குள்ளே அப்ளை பண்ணிட்டு எந்த வெப்சைட்டில் அப்படின்னா SECCL.CAL.IN அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து ஜாப் தேவைப்படுது, அதுவும் கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் பரவாயில்ல அப்படி மாதிரி நினச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிடுங்க. எந்த வெப்சைட்டில் அப்படின்னா SECCL.CAL.IN அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் நாளைக்கு ஈவினிங் 14/5/2026 நாளைக்கு ஈவினிங்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். 1180 ரூபாய் வந்துட்டு விண்ணப்ப

கட்டணம் செலுத்தணும். ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பம் பண்ண முடியும். அதே மாதிரி ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு, இந்த ரெண்டு முறை மூலமாகவே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு டிப்ளமோ படிச்சிருந்தால் போதும் அப்படி மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக தில் திலீப்புடைய வாண்டட் வாய்ஸ் சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணிவிடுங்க. வார இறுதியில் வரக்கூடிய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ கதை சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கான பயிற்சி வந்துட்டு அளிக்கப்பட இருக்குது. கலை பயிற்சி அப்படி மாதிரி தான் வந்துட்டு ஒரு அப்டேட் தெரிவிச்சிருக்காங்க. சேலம் மாவட்ட மைய நூலகத்தில் இருக்கக்கூடிய வாசகர் வட்டம் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் உலக புத்தக தினம் மற்றும் குழந்தைகள் கோடை கொண்டாட்ட ஒரு வார விழா வந்துட்டு நேற்று முன்தினம் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்குது. அதுல இரண்டாவது நாள் நிகழ்ச்சி நடந்திருக்குது. அறிவியல் இயக்க சூரமங்கலம் கிளை தலைவர் அவர்கள் வந்துட்டு தலைமை வகிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா மாவட்ட நூலக அலுவலர், நூலக கண்காணிப்பாளர் அவர்களுமே வந்துட்டு பேச்சுரை வழங்கியிருக்காங்க. இதுல எழுத்தாளர் சரிதா ஜோ கதையாம் கதையாம் அப்படிங்கிற இந்த தலைப்பில் வந்துட்டு குழந்தைகளுக்கு பயிற்சி அளிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா குழந்தைகளுடைய கதையுடைய முக்கியத்துவம், கதை சொல்லக்கூடிய கலை, கதைகளை உருவாக்கக்கூடிய விதம், இது பற்றியான அந்த தலைப்புகளை வந்துட்டு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 45 குழந்தைகள் பயிற்சி பெற்றுட்ருக்காங்க. முன்னதாக கண்ணங்குறிச்சி மேல்நிலைப் பள்ளி மாணவர் ஆழ்திரல் மேகந்த் அவர்கள் வந்துட்டு மாடுகளின் வேலை நிறுத்தம் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை அறிமுகம் செஞ்சு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வாசகர் வட்ட துணைத்தலைவர், அப்புறமா வந்துட்டு முதல்நிலை நூலகர், அறிவியல் இயக்க நிர்வாகிகள் இவங்க எல்லாமே வந்துட்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்காங்க. இந்த ஒரு சூப்பரான ஒரு தகவலை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,115 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 112,920 ரூபாயாகவும் விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளி கிராம் ஒன்றுக்கு 290 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 290,000 ரூபாயாகவும் விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோட விலை 5.40 காசுகளாக தான் இப்போதைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலையில் அப்பப்போ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. இருந்தாலுமே இப்போ வெள்ளியோடைய விலையில் ரொம்பவே வந்துட்டு அதிகமாக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து வெள்ளியோட விலை 290 ரூபாய் கிராமுக்கு, பாருக்கு 290,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இப்போ அதிகமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் வெள்ளியோட விலை எப்படி இருக்க போகுது, இதுக்கு மேலே அதிகமாக போகுதா இல்லை கம்மியாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ பார்க்கலாம். அதே நேரத்தில் முட்டையோட விலை பார்த்திங்க அப்படின்னா 2 வாரமாகவே அதே நிலையில் தான், அதே 5.40 காசுகளை தான் விற்பனை ஆகிட்டு இருக்குது. இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்து உங்களுக்காக நரேஷ்குமாரியே இது எங்கள் சேலஞ்சிலா பாட்டு வந்துட்டே இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்காக சூப்பரான ஒரு அப்டேட்மே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டு வந்துருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ மே மாதம் 16ஆம் தேதியிலேருந்து தென்மேற்கு பருவமழை ஸ்டார்ட் ஆக போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. வங்கக்கடலை உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைஞ்சு வரக்கூடிய நிலையில் வர 16ஆம் தேதி வரைக்குமே தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு இருக்கிறதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று காலையில் வர 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோவை மாவட்டம் ஆழியாரில் 5 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் தலா 4 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்குது. வடக்கு இலங்கை கடலோர பகுதிகளுக்கு மேலே தென்மேற்கு வங்கக்கடல் நிலவிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று காலையில் நிலவரப்படி வடக்கு திசையில் நகர்ந்திருக்குது அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் அடுத்த 48 மணி நேரத்தில் இது மேலும் வலுவடைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோடைய தொடர்ச்சியாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகள், அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவு பகுதிகளில் வர 16ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின் மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. இப்போ தென்மேற்கு பருவமழை இப்போ மே மாதம் 16ஆம் தேதியிலேருந்தே கொஞ்சம் முன்கூட்டியே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ 16ஆம் தேதினா இன்னும் 3 நாள் தான் இருக்குது, பார்க்கலாம் மழை எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போது காலையில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு வெயில் அடிக்குது, மதிய நேரத்தில் நிறைய வெயில் அடிக்குது, ஆனால் ஈவினிங் டைமில் கொஞ்சம் அப்படி மேகமூட்டமாக இருக்குது, மழை வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, ஒரு சில இடங்களில் மழையுமே வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி தான் வந்துட்டு தமிழகத்தோட சூழ்நிலை இப்போ போயிட்டுருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நம்முடைய சேலம் மேட்டுணையோட நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 79.46 அடியாகவும் நீர் இருப்பு 41.42 TMC ஆகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 480 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 500 கனஅடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் நீர் திறப்பு மற்றும் நீர்வரத்தும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவுமே இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் அதிகமாக போகுதா இல்லை கம்மியாக போகுதா அப்படின்னு. இப்போ அடுத்ததாக அகேஷுடைய அரண்மனை சாங் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம கேட்டு வந்துருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காக நிறைய அப்டேட்மே வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாக தான் என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, சட்டம் சார்ந்த மருத்துவ கருத்தரங்கம் வந்து நேற்று நடந்திருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. தேசிய சட்டம் சார்ந்த மருத்துவ தினத்தை ஒட்டி சேலம் அரசு மருத்துவமனையில் சட்டம் சார்ந்த மருத்துவத்துறை தலைவர் கோகுலராமன் அவர்கள் தலைமையில் தேசிய அளவில் கருத்தரங்கம் நேற்று நடந்திருக்குது. மருத்துவமனை கண்காணிப்பாளர், அதுக்கப்புறமா துணை முதல்வர், அது மட்டும் இல்லாமல் மருத்துவர்கள், வக்கீல்கள், போலீஸார், சட்டம் சார்ந்த மருத்துவத்துறை செயல்பாடு, அதோடைய முக்கியத்துவம், மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சட்டங்கள் குறித்து விளக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வினாடி வினா போட்டி, ரங்கோலி, அதுக்கப்புறமா குறும்படம், மாதிரி நீதிமன்றம், கவிதை உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளுமே வந்துட்டு வழங்கப்பட்டிருக்குது. இப்போது சட்டம் சார்ந்த மருத்துவ கருத்தரங்கம் வந்துட்டு நேற்று நடந்திருக்குது. அந்த நேற்று நடந்த அந்த சட்டம் சார்ந்த மருத்துவ கருத்தரங்கத்தில் வந்துட்டு சட்டம், அதுக்கப்புறம் மருத்துவம் பற்றிய பல விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரங்கோலி, வினாடி வினா, குறும்படம், மாதிரி நீதிமன்றம், கவிதை உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளுமே நடத்தி அதில் ஜெயிச்சவங்களுக்கு பரிசுகளுமே வந்து வழங்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், குகை, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியிலேக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அந்த பகுதியை தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியேவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதேமாதிரி கொஞ்சம் முன்னாடியே போயிடுங்க. ஒரு ஆஃபீஸ் டைமுக்கு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி போனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் சீட் பெல்ட் போட்டு போங்க. சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. அதேமாதிரி அறிகுறியை கிளம்பும் போது இந்த கப்புக்கு சாப்பாடு, வாட்டர் பாட்டில் எதுவுமே மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. ரொம்ப ஸ்பீடாக போக வேண்டாம், கொஞ்சம் காமாகவே கிளம்பி போங்க. இப்போது அடுத்ததாக இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, ஒரு காலில் உள்ள எலும்புகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு, ஒரு காலில் உள்ள எலும்புகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிறத இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் நம்மளோட பேரும் ஊருமே சொல்லப்படும். இப்போ அடுத்ததாக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
0: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
4: இப்போ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாருக்காக வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக தாங்க இந்த அப்டேட்டு எடுத்துருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இந்திய நாணய அச்சகத்தில் உங்களுக்கு வந்து சேர விருப்பம் அப்படின்னா உங்களுக்காக தான் வந்துட்டு இந்த சூப்பரான ஒரு அப்டேட் வந்துட்டு வெயிட்டிங்கில் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்திய நாணய அச்சகத்தில், அதாவது கரன்சி நோட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நாணய அச்சகத்தில் காலி இடங்களுக்கு இப்போ அறிவிப்பு வெளியாகிருக்குது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூனியர் டெக்னீஷியனில் 408, சூப்பர்வைசரில் 99, ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் 22 அப்படின்னு மொத்தமாக 534 இடங்கள் காலியாக இருக்குது. இவங்களுக்கான கல்வி தகுதி ஐடிஐ முடிச்சிருக்கணும், டிப்ளமோ முடிச்சிருக்கணும், அதேமாதிரி பிஎஸ்சி பிஇ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு படிப்பு முடிச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான வயது வரம்பு 18-25 வயசு இருக்கணும், அப்படின்னா 18-30 வயசு இருக்கக்கூடியவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்கப்படுது. இவங்களுக்கான பணியிடங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மும்பை, நாசிக், கொல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா, இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் தான் வந்துட்டு உங்களுக்கு பணியிடங்கள் அமர்த்தப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, தட்டச்சு தேர்வு, அதாவது டைப்பிங் டெஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தேர்வுகள் வந்துட்டு நடைபெறும். அதேமாதிரி இவங்களுக்கான தேர்வு மையம் சென்னையில் தான் இருக்கும். அதேமாதிரி இவங்களுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கு விண்ணப்ப கட்டணம் 1000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 200 ரூபாய் கட்டணம் அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 19/5/2026 அன்னைக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணணும். இது பற்றின விவரங்கள் உங்களுக்கு கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா cnpnashik.spmcal.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா, தினேஷ்குமார் அவங்க வந்துட்டு தமநாயக்கம்பட்டி பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தினேஷ்குமார். உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட லைஃப்பில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் என்ன விஷயங்களும் அச்சீவ் பண்ண நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தடுத்து உங்கள் லைஃப்பில் வெற்றிகள் மட்டுமே வந்துட்டு இருக்கணும் அப்படி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததாக தினேஷ் டிலக்ஷன் செந்தில்குமாரோடைய வின் மீன் போலவே சாங் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏ பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏ பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியா சொல்ற? சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமை பாதுகாப்பே உலகின் அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன உங்கள் சத்யா, இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய தமிழகத்திலேயே இருக்கட்டும், நம்மளுடைய சேலத்திலேயே இருக்கட்டும், வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்களில் ரொம்பவே வந்துட்டு அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் இப்போது 4 இடங்களில் வந்துட்டு சதம் அடிச்சிருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஈரோடு, கரூர், சேலம், வேலூர் ஆகிய 4 நகரங்களில் நேற்று வெயிலுடைய தாக்கம் 100 டிகிரி பாரன்ஹீட், அதாவது 33 டிகிரி செல்சியஸுக்கு மேலே வெப்பம் பதிவாகி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று சாயங்காலம் நிலவரப்படி ஈரோட்டில் அதிகபட்சமாக 100 டிகிரி பாரன்ஹீட்டாக வெப்பம் பதிவாகி இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக கரூரில் 101 டிகிரி, சேலம் வேலூரில் தலா 100 டிகிரி பாரன்ஹீட்டாக வந்துட்டு வெப்பம் பதிவாகி இருக்குது அப்படி மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சேலத்தில் 100 டிகிரி பாரன்ஹீட்டாக வந்துட்டு வெப்பம் பதிவாகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வெளியே போகிறீங்க அப்படின்னா பகல் நேரங்கள், அதாவது ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய 12 மணிலிருந்து 4 மணிக்குள்ள அத்தியாவசிய தேவைகளை தவிர மற்ற விஷயங்களுக்காக வெளியே போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் வெளியே போகிறீங்க அப்படின்னா கொடை எடுத்துகிட்டு போயிடுங்க. இந்த ஒரு தகவல் தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் தான் என்ன அப்படின்னா, பூமி மற்றும் செவ்வாய்க்கோள்கள் ஒரே மாதிரியான விண்வெளி பொருட்களால் உருவானது அப்படி மாதிரி ஒரு புது ஆய்வில் வந்துட்டு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்குது. சூரிய குடும்பத்துடைய வெளிப்புற பொருட்களால் பூமி உருவாகி இருக்குது அப்படிங்கிற பழைய கருத்தை இந்த ஆய்வு வந்துட்டு முயற்சிச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பூமியை மாதிரியே செவ்வாயிலுமே ஆரம்பத்தில் தண்ணீர் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ வந்துட்டு இல்லை, ஆனால் இப்போ ஃபஸ்ட் வந்துட்டு இருந்திருக்கலாம் அப்படி மாதிரி தான் வந்துட்டு விஞ்ஞானிகளுமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 5 மணிலிருந்து 6 மணிக்குள்ளே ஒரு குடிக்கும் இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க குரு அவங்களோட. உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள், சோஷியல் மீடியா ட்ரெண்டிங், இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங், பயங்கர அப்டேட்டான விஷயங்கள் எல்லாமே கொண்டு சேர்த்துருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க இது வாலிப வயசு நிகழ்ச்சி குரு அவங்களோட. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, இன்றைய காலகட்டத்தில் நாட்டுக்கு தேவையான தகவல் பகிர்வு அதிகமாக உள்ளதா, இன்றைய காலகட்டத்தில் நாட்டுக்கு தேவையான தகவல் பகிர்வு அதிகமாக உள்ளதா அப்படிங்கிறது தான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு மார்ட்டின் கார்ஜினோட குண்டு குழி சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன அவங்க சத்யா, இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்படின்னா, மாநகராட்சி சேவைகளில் ஏதாவது புகார்கள் இருக்குது அப்படின்னா அதை தெரிவிக்க

இப்போ அழைப்பெண்கள் வந்து விடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநகராட்சி மக்களுடைய கோரிக்கை புகார்களை உடனுக்குடன் தீர்க்கக்கூடிய வகையில் புது குறைதீர் சேவை அறிவிக்கப்பட்டிருக்குது. இது பற்றி சேலம் மாநகராட்சி கமிஷனர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குடிநீர், சுகாதாரம், பாதாள சாக்கடை, வரி விதிப்பு, திருவிளக்கு உள்ளிட்ட சேவைகள் தொடர்பான குறைகளை 8333 8300003 8300003 அப்படிங்கிற இந்த நம்பர்லையோ 8300006299 அப்படிங்கிற இந்த நம்பர்லையோ நீங்கள் கால் பண்ணி இல்லைனா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களோட புகார்களை தெரிவிக்கலாம் அப்படின்னும், அப்படி இல்லைனா மாநகராட்சியுடைய அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல் முகவரியான COMMR.salemcorporation@tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்லையோ அப்படின்னா போயிட்டு salem smart city.org அப்படிங்கிற இந்த இணையதளம் வாயிலாகவே நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி புதிய குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை இணைப்பு, கட்டட அனுமதி, தொழில் உரிமம் உள்ளிட்ட சேவைகளுக்கு இணையதளம் அல்லது மண்டல அலுவலகங்களில் இருக்கக்கூடிய கணினி மையங்கள் மூலமாக நீங்கள் வந்துட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றின விவரங்கள் கூடுதல் தேவைப்படுது அப்படின்னா 0427221284444 அப்படிங்கிற இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா சம்மந்தப்பட்ட மண்டல அலுவலக தொலைபேசி எண்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாரு யார் அப்படின்னா விஸ்வ பொன்னி பிரவீன் அவர்கள் வந்துட்டு நாளைக்கு அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஸ்வா. நாளைக்கு உங்களுக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக செம ஹாப்பியாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் மாதிரியே உங்களை நாளில் எல்லா நாளுமே வந்துட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும், என்னென்ன விஷயங்களும் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நான் உங்களுக்கு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விஷஸோ இல்லை வெட்டிங் ஆனிவர்சரியோ சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலை 7 மணிலேருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்ம சுற்றி நிகழ்ச்சியில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாராலாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிற நம்பர் அப்படிங்கிறத நம்மளோட நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ சென்ட் பண்ணி விட்டுருங்க. நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்தது உங்களுக்காக பிளேஸுடைய தனானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சொல்கிறதுக்காக ரெடியாக ஒரு விஷயம் வெயிட்டிங்கில் இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, இன்றைக்கான எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கிறதா. இன்றைக்கான எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தலைப்பு என்னென்னா, இன்றைய காலகட்டத்தில் நாட்டுக்கு தேவையான தகவல் பகிர்வுகள் அதிகமாக உள்ளதா. அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்குவாங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதேமே நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
4: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
3: எஸ், இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, ஒரு காலில் உள்ள எலும்புகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு. அப்படிங்கிறதான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் 30. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீஜாக்கா தாத்தாக்காப்பட்டியிலிருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தாக்காப்பட்டியிலிருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியிலிருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், ஜாடிமுருகன் அண்ணா மங்களபுரம்லிருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லிருந்தும், துரை அண்ணா கோயம்புத்தூர் அன்னூர் கஞ்சப்பள்ளியிலிருந்தும், அதே மாதிரி தனேஷ், தினேஷ், முகிலன் இவங்க எல்லாருமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரியே நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணிவிடுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பப்பாயினர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. இந்த 2 மணி நேரம் திவாகர் உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளாட வந்துட்டேன். எல்லோருக்கும் அறிவியான காலை வணக்கம் ஐடியர் மக்களே. இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த நாள் வந்து சூப்பரான நாளாக, அசத்தலான நாளாக, வேற லெவல் நாளாக போகணும்னு சொல்லிக்கிறேன். இதனைத் தொடர்ந்து இன்றைக்கி உங்களோட விளையாடுறதுக்காக ஒரு அற்புதமான விளையாடு தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த விளையாட்டோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விட்டதை கண்டுபிடி. அதாவது உங்கள்கிட்ட நான் வந்து 2லேருந்து ஒரு 5 விஷயம் சொல்லுவேன், 5லேருந்து 7 விஷயம் சொல்லுவேன், 2 டைம் தான் சொல்லுவேன். நான் நடுவில் சொல்கிறப்ப ஒரு விஷயத்தை விட்டுருவேன், அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கண்டுபிடிச்சி சொல்லணும். இதான் அன்றைக்கான விளையாட்டா விளையாட போகிறோம். அடுத்த 2 மணி நேரம் இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாங்குறேன் கூட விளையாடலாம். வாரத்தில் நடுநாள், அதாவது மிடில் இருக்க இந்த வெனஸ்டே அப்படின்னாலே வந்து 2 நாள் தான் இருக்குது, 2 நாள் அப்படியே ஓட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் வீக்கெண்ட் வந்துடும். நிறைய பேர் ஹாப்பியாக இருப்பீங்க. அதே ஹாப்பியோட நம்ம கால் பண்ணிங்கன்னா ஜாலியாக பேசிட்டு விளையாடலாம் சரிங்களா. இப்போ இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக நம்ம கூட ஒரு சிறப்பான நேர் காத்துட்டு இருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம் இந்த விளையாட்டை. ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மாணிக்கவேல், மங்களபுரம்.
1: மாணிக்கவேலண்ணா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்,
1: சூப்பர் அண்ணா. நீங்க நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்னு தெரியுமா மாணிக்கவேலண்ணா?
2: இன்னொரு டைம் கேக்குறேன் கேக்கவா?
1: ஊதா, கருப்பு, வெள்ளை, மஞ்சள், நீலம். ஊதா, வெள்ளை, மஞ்சள், நீலம்,
2: கருப்பு.
1: சூப்பரண்ணா, கருப்புன்னு பொறுப்பா பதில் சொல்லி அசத்திட்டீங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
2: நன்றி.
1: மங்களபுரத்துல இருந்து மாணிக்கம்மன், நம்ம மாணிக்கம்மன் கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மைடியர் மக்களே, நீங்கள் யாராவது இன்றைக்கி இந்த விட்டதை கண்டுபிடி அப்படிங்கிற விளையாட்டில் விளையாடணும்னு வச்சிங்கன்னா டக்குன்னு ஃபோன் பண்ணுங்கள். 9787-7010078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அது வாக்கிற கூட ஜாலியாக விளையாடலாம். இந்த விளையாட்டை விளையாடணும்னு வச்சிங்கன்னா நான் சொன்ன நம்பர் கால் பண்ணுங்கள். இதனைத் தொடர்ந்து உங்களுக்காக ஹாவாக் பிரதர்ஸோட காராட்டே அப்படிங்கிற பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு வாங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
2: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இதுவாக உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு விட்டதாக கண்டுபிடி அப்படிங்கிறது. இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787-707-107 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனை தொடர்ந்து இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பாடல் பிடிச்சிருந்த பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787-707-108 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட அந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் வணக்கம் பாட்டி, நான் அருமையாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நாங்கள் ரொம்ப பிரைட்டாக இருக்கிறோம்.
1: பிரைட்டாக இருக்கீங்களா?
2: ஆமா,
1: சூப்பர் சூப்பர்
2: பாட்டி. பிரைட் காலையில எல்லாம் பிரைட்டா இருப்போம், அப்புறம் சாயந்திரம் ஆனா டிம்மா இருக்கும்.
1: ஏன் டிம்மா இருக்கீங்க சாயந்திரம் ஆனா மட்டும்?
2: ஆமா, மழை வர மாதிரி ஷோ கொடுப்போம்.
1: சரி சரி பாட்டி. பாட்டி இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்
2: தெரியுமா? மிஸ்ஸிங் வேர்ட்ஸ்.
1: விளையாடுவோமா? உங்களுக்கான கலர்ஸ் என்னன்னா, ஊதா, கருப்பு, வெள்ளை, மஞ்சள், நீலம், பச்சை. ஊதா, கருப்பு, மஞ்சள், நீலம், பச்சை.
2: கருப்பு
1: இல்ல, வெள்ளை விட்டுட்டேன். இருந்தாலும் பாட்டிக்காக இன்னொரு டைம் சொல்றேன். ஊதா, மஞ்சள், நீலம், பச்சை. ஊதா, நீலம், பச்சை. சூப்பர் சூப்பர் பாட்டி, அருமையா இருக்கு, ரொம்ப நன்றி பாட்டி.
2: நன்றி சாமி. இந்த ரோஜா பொண்ணுட்டு ஒரு பாட்டு வருது, நேத்து தான் வந்தது அந்த பாட்டு, காலையில கூட படிச்சேன்னு நினைக்கிறேன்.
1: அப்படிங்களா?
2: ஆ, ரோஜா பூ போட்டுட்டு ஒரு பாட்டு வருது, சுடு பாட்டு தான்.
1: சரி பாட்டி, நான் பாக்குறேன் பாட்டி.
2: ஆ சரி சரி,
1: நன்றி நன்றி பாட்டி.
2: நன்றி நன்றி நன்றி.
1: தாதகப்பட்டியில இருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி சூப்பரா அற்புதமா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி. நீங்க நம்ம கூட விளையாண்டதுக்கு மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் ஒன்று வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. Ellame irukra ore school. Sonavalliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful-a design panna Sonavalliyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 944259160.
3: Sonmitta sokape.

0: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
1: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
2: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
1: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
2: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
1: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
2: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
1: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
3: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: இயற்கை வளங்களின் பாதுகாப்பு மனித முன்னேற்றத்தின் அவசியமான அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோன எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடவா நிகழ்ச்சியில் இது பாக்கர் உங்களோட ஜாலியாக பேசிகிட்டே விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி விட்டதை கண்டுபிடி அப்படிங்கிற ஒரு சூப்பரான விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட ஒரு 5-6 நிறங்கள் சொல்லுவேன், 2 டைம் தான் சொல்லுவேன். 2 டைம் சொல்கிறப்ப 5 நிறமாக சொல்லுவேன், அதுலேருந்து ஒன்று கம்மி பண்ணி விட்டு சொல்லுவேன். அது என்னங்கிறத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவர் கரெக்டாக கண்டுபிடிக்கிறாரா அப்படின்னு அவர் கூட விளையாண்டு பார்த்துருவோம். ஹலோ, வணக்கம். சிவப்பு, மஞ்சள், நீலம், பச்சை, கருப்பு. சிவப்பு, மஞ்சள், பச்சை, கருப்பு. என்ன நிறம் முட்டை?
4: நீலம்.
3: நீலம், சூப்பர் சூப்பர் ராமோனா, அற்புதமா நான் ரொம்ப நன்றி அண்ணா, நன்றி. ஆடியம்ல இருந்து ராமோனா கால் பண்ணி கரெக்டா சொல்லிட்டாரு, சூப்பரா விளையாண்டீங்கன்னா ரொம்ப நன்றி அண்ணா நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோன எஃப்எம் 107.8 வாகை சுடா நிகழ்ச்சியில். இது பார்க்குறேன் கூட இணைஞ்சிருக்கீங்க. ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா விட்டதை கண்டுபிடி அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னென்னா, உங்கள்கிட்ட 5-6 கலர் சொல்லுவேன், 2 டைம் சொல்கிறப்ப இதுக்கு முன்னாடி சொன்ன கலர்லேருந்து ஒரு கலர் விட்டு சொல்லுவேன். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லணும். இதுதான் அன்றைக்கான விளையாட்டோட ரூல்ஸ். இந்த விளையாட்டில் விளையாடணும்னா நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுவாங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. பாக்குறவங்க கிட்ட பேசிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கும். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விட்டதை கண்டுபிடி அப்படிங்கிற விளையாட்டு. உங்ககிட்ட நான் 5-6 கலர் சொல்லுவேன், ரெண்டு முறை தான் சொல்லுவேன். ரெண்டாவது முறை சொல்றப்ப ஒரு கலரை விட்டு சொல்லுவேன், அந்த விட்ட கலர் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் என்கிட்ட கண்டுபிடிச்சு சொல்லணும். இந்த விளையாட்டை இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக காட்பாடியிலேருந்து ஒரு அன்பான நேர் காத்துட்டு இருக்காரு, அவர் கூட விளையாடுவோம். ஹலோ, வணக்கம்.
2: இனிய நாட்களை வணக்கம் தீபா. நான் வேலூர் மாவட்டம் அட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நான் அற்புதமா இருக்கேன் சந்திரசேகரனா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: உங்களுடைய காலை பொழுதுகள் எல்லாம்
1: எல்லாம் பிரைட்டா அற்புதமா பளிச்சுன்னு போயிட்டு இருக்கேன்.
2: விளையாண்டுருவோமா?
1: உங்களுக்கான கலர்ஸ் கருப்பு, வெள்ளை, ஊதா, சிவப்பு, மஞ்சள், நீலம். கருப்பு, வெள்ளை, ஊதா, மஞ்சள், நீலம்.
2: சிவப்பு
1: நல்லா தெரியுமா? சூப்பர் சூப்பர் அண்ணா, கரெக்டா சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி அண்ணா. பாய் அண்ணா, பாய். கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணி சிறப்பாக அற்புதமாக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயம் வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது பார்க்குறவங்க கிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: சமுதாய எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, விட்டதை கண்டுபிடி அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-7007-8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாக்கர் என் கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் கஸ்தூரி, நான் எப்படி இருக்கீங்க? அற்புதமா இருக்கேன் கஸ்தூரி, நான் அருமையா
2: இருக்கேன்.
1: இல்லைங்களா, மழை எதுவும் இல்ல அங்கண்ணா?
2: மழை இல்லைங்க, ஒரு மழை பெஞ்சது அப்புறம் ஓடிட்டு இருக்கான்.
1: சரிங்கண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
2: உங்களுக்கான
1: நிறங்கள் வெள்ளை, கருப்பு, ஆரஞ்சு, சிவப்பு, மஞ்சள். வெள்ளை, கருப்பு, ஆரஞ்சு, மஞ்சள்.
2: சிவப்பு.
1: சிவப்பு நல்லா தெரியுமா? சூப்பர் சூப்பர் அண்ணா, கரெக்டா சொல்லிட்டு ரொம்ப நன்றி அண்ணா.
2: நன்றி.
1: திருப்பூர் மாவட்டத்திலிருந்து நம்ம கஸ்தூரி நான் கால் பண்ணி அற்புதமாக விளையாண்டார், ரொம்ப நன்றி அண்ணா. இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு சூப்பராக விளையாண்டிங்கண்ணா, ரொம்ப நன்றி. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: இதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான். ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, டீ கடை, ஸ்னீக் அவுட்ஸ் அண்ட் நைட் ரைட்ஸ். இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இதுவாகிற உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவால விட்டதை கண்டுபிடி அப்படிங்கிற ஒரு அருமையான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட நான் வந்து ஒரு 3-5 நிறங்கள் சொல்லுவேன். அந்த 5-6 நிறங்கள் சொல்கிறேன்ல, அந்த நிறங்களை நீங்கள் அப்படியே கேட்டுக்கணும். ரெண்டாவது டைம் சொல்கிறப்போ ஒரு நிறத்தை விட்டுட்டு சொல்லுவேன், அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக என்கிட்ட கண்டுபிடிச்சு சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் விளையாடணும்னா கால் பண்ணுங்க 9787-7107 அப்படிங்கிற நம்பருக்கு. உடனே தொடர்ந்து இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு. அவரு கூட இப்போ நம்ம இந்த நிறங்கள் விட்டதை கண்டுபிடி அப்படிங்கிற விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் தேவாகர் நிலையத்தில் அனைவரும் நலமா?
1: வணக்கம் வணக்கம் பாஸ்கர், நாங்கள் எல்லாரும் சூப்பராக இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நானும் சூப்பராக இருக்கிறேன். சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டாச்சா? நான் நீங்கள் சாப்பிட்டீங்களா? சரிங்க பாஸ்கர், இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு
2: இருக்கோம் தெரியுமா?
1: ஆமா, நான் விளையாண்டுருவோமா? ஓகே, உங்களுக்கான நிறம் நீலம், ஊதா, சாம்பல், வெள்ளை, கருப்பு, நீலம், ஊதா, சாம்பல், பழுப்பு. வெள்ளை, கருப்பு, நீலம், சாம்பல், பழுப்பு. வெள்ளை, கருப்பு, ஆரஞ்சு, சிவப்பு, மஞ்சள், பச்சை. வெள்ளை, கருப்பு, சிவப்பு, மஞ்சள், பச்சை. ஆரஞ்சு. சூப்பர் சூப்பர் பாஸ்கர், கரெக்டா சொல்லி அற்புதமா விளையாண்டு ரொம்ப நன்றி அண்ணா. நன்றி. டால்மியா காலிலிருந்து நம்ம பாஸ்கர் அண்ணா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இருந்து பார்க்குறேன் கூட நினைஞ்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்காக செம்மையான சூப்பரான பாத்துட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுவாங்க, இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்றைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகில். ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறார். ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகு எடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையை சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றது தான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு, விட்டதை கண்டுபிடி அப்படிங்கிற விளையாட்டு. உங்கள்கிட்ட நான் வந்து 4-7 கலர் சொல்லுவேன், 2 டைம் சொல்கிறப்ப அதுலேருந்து 1 விட்டு சொல்லுவேன், அது என்ன விட்டுட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஏறுகோடு குட்டிலிருந்து எம் ராஜேஸ்வரி பேசுறேங்க. தேவாதான் நினைச்சு அனைவரும் எப்படி இருக்கீங்க?
2: ராஜேஸ்வரி அக்கா, இங்க எல்லாருமே சூப்பரா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நலமா இருக்கும். அங்க எப்படி, வெயில் தான் மழையா?
2: வெயில் தான்க்கா, மழைங்கிற பேச்சுக்கே இப்ப இடம் இல்ல.
5: கொஞ்சம்
2: வரும் வரும் அங்க இருந்து வரணும்ல கிளம்பி.
5: ஆமா, நடந்து மெதுவா வரணும்.
2: அதுதான் அக்கா. சரிங்க அக்கா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
5: கண்டுபிடியா, விட்டதை கண்டுபிடியா?
2: ஆமா ஆமாக்கா, விளையாண்டுருவோமா?

0: ஓகே, உங்களுக்கான கலர் வெள்ளை கருப்பு ஆரஞ்சு சிவப்பு. வெள்ளை கருப்பு சிவப்பு. ஆரஞ்சு விட்டுங்க. சூப்பர் சூப்பர் ராஜேஸ்வரி அக்கா, அருமையா இல்லை. நன்றி அக்கா.
1: நன்றி
0: நன்றி. நம்ம தர்மபுரி மாவட்டத்தில் இருந்து ராஜேஸ்வரி அக்கா கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: தேவை குறைபாடா, கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663330.

0: பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பூமியின் பாதுகாப்பு, மனித குலத்தின் பாதுகாப்பு.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்க உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விட்டதை கண்டுபிடி அப்படிங்கிறது. உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு 5-6 கலர் சொல்லுவேன், 2 டைம் தான் சொல்லுவேன். ரெண்டா டைம் சொல்கிறப்போ ஒரு கலரை விட்டு சொல்லுவேன், அந்த விட்ட கலர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லணும். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு சிறப்பான அன்பான் நேயர் காத்துட்ருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் திவாக, ராஜேஷ் கண்ணா சொல்ல மாட்டமங்கலம்.
3: ராஜேஷ் கண்ணாண்ணா எப்படி இருக்கீங்க? சூப்பர் அண்ணா. அண்ணா, இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா? நாட்டாமங்கலத்திலிருந்து நம்ம ராஜேஷ் கண்ணா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் எப்போ உங்களுக்காக தமிழ் நேஷனோட ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்குற உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவா நிகழ்ச்சியில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விட்டதை கண்டுபிடி அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னென்னா, உங்ககிட்ட நான் 5-6 கலர் சொல்லுவேன், 2 முறை தான் சொல்லுவேன். ரெண்டாவது முறை சொல்கிறப்போ ஒரு கலரை விட்டு சொல்லுவேன், அந்த விட்ட கலர் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டுருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, அந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பாடல் பிடிச்சிருந்தா பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அடைஞ்சிருக்காங்க, அவங்களோட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஓகே, வந்த நேருக்கு லைன் கிடைக்கல போல் அப்படியே போயிட்டாங்க. நீங்கள் யாராவது விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் மக்களே, 9787-707-8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா அது பார்க்குறேன் கூட விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து உங்களுக்காக அருமையான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம வாகை சுடா நிகழ்ச்சியில். நீங்களும் நம்ம வாகை சுடவால இல்லை சோனா எஃப்எம்ல கேட்குற பாடல்கள் ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த பாடல்களுக்கு கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் மக்களே. சரி, அந்த கருத்துக்களை வச்சு நீங்கள் என்னது வாக்கர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை வச்சு வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கள் இடம் பெறும் அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ணுவோம். அதனால் கருத்துக்கள் ஏதாவது இங்கே அனுப்புங்க. இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு ஒன்று வந்துட்டு இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களை, கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் என்னுடன். இன்னைக்கு வாகை சுடவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிட்டு கிளம்பிடுறேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு வாகை சுடவா நீங்க நிகழ்ச்சி கேட்டீங்களா, இது வாக்கர் கூட இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த கருத்துக்கள் ஏதா இருந்தால் நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பர் அனுப்புறோம். இன்னொரு முறை நம்பர் சொல்றேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க இந்த நிகழ்ச்சியோட கருத்துக்கள் அனுப்பலாம். கருத்துக்கள்லாம் எப்படி இது வாக்கர் இருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த கருத்துக்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்க வந்து இதுவாக்கர் இன்னைக்கு ஒரு விளையாட்டு விளையாண்டுங்களே, சூப்பராக இருக்குது வாக்கர், அருமையா இருந்தது, அதே மாதிரி தினமும் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இல்லை, இந்த விளையாட்டு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணுங்க இது வாக்கர் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி கருத்துக்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். கருத்துக்கள் இருந்தால் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இதோட நானும் கிளம்புற மக்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் வாகை சுடவா. நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டெலாம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. எல்லா மட்டுமே கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே மக்களே, டாடா, பை பை.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: இப்போ 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பண்டைய தமிழர்களோட இயற்கை பிணைப்பும் தாவரவியல் அறிவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உலகத்துல வேற எந்த பண்டைய பண்பாட்டிலையும் நிலத்திணைக்கான மலர்கள் அடையாளமா கொல்லப்படலன்னு சொல்றாங்க. ஒரு வகையில அகத்தினை மருதம் நெய்தல் பாலை மலர்களோட இந்த தொடர்பு தொடங்கியது. இந்த முறை புறத்திணை மலர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். புறத்திணை அப்படின்றது புற வாழ்க்கை போர் முறை சார்ந்த நிகழ்வுகளை அடையாளப்படுத்தவும் தமிழ் பண்பாட்டுல மட்டுமே மலர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. இது தமிழர்களிடையே நிலவிழந்த நெருக்கமான இயற்கை பிணைப்பை பத்தி மட்டும் இல்லங்க, தாவரவியல் அறிவியும் சேர்த்தே பறைசாற்றுதுன்னு சொல்லலாம். சங்க இலக்கியத்துல புறத்திணை பூக்கள் போர் நடவடிக்கைகளோட வெவ்வேறு நிலைகளை அடையாளப்படுத்தவும் வீரர்களோட மனநிலைய வெளிப்படுத்தவும் சூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு போர் செயலுக்கும் ஒரு மலர் குறியீடா பயன்படுத்தப்பட்டிருக்கு. போர் எதுக்காக தொடுக்கப்படுது அப்படின்றத வெளிப்படுத்தவும் போர்க்களத்துல தம் அணியினரை அடையாளம் காணவும் வீரர்களோட மன உறுதிய காட்டவும் இந்த மலர்கள் பயன்படுத்தப்படுது. புறப்பொருள் இலக்கணத்தை கூறுற நூல் புறப்பொருள் வெண்பா மாலை. இயற்றியவர் வந்து பாத்தீங்கன்னா அய்யனார் இதனார். காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிபி 9ஆம் நூற்றாண்டு. தொல்காப்பியத்துக்கு அப்புறமா புறப்பொருள் இலக்கணம் பத்தி எழுதப்பட்ட ஒரே நூலா இது வந்து கருதப்படுது. பகை நாட்டின் பசுங்கூட்டங்களை கவர்றதுக்கு வெச்சி பூவை சூடி செல்வாங்க. தமிழ்ல இட்லி பூ அப்படின்னு பொதுவா அழைக்கப்படுது. ஆங்கிலத்துல பிளேம் பிளார் அப்படின்னு சொல்லப்படுது. சிவப்பு வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பல நிறங்கள்ல தோட்ட செடியா பரவலா வளர்க்கப்பட்டிருக்கு. 6 அடி உயரத்துக்கு வளரும் பெரிய புதர் செடி. கொத்தா பூக்கும் மலரோட மேல் பகுதி 4 இதழ்களோட அடிப்பகுதி குழல் போல நீண்டும் இருக்கும். அதை பெச்சு பாத்தீங்கன்னா உறிஞ்சினோம் அப்படின்னா பூந்தேன் அதுல இருக்கும். இந்த மலர்களை பெண்கள் தலையில சூடியது சங்க இலக்கியத்துல பதிவாகி இருக்கு. தென்மேற்கு தீபகற்ப இந்தியா மற்றும் இலங்கைய தாயகமா கொண்டது. ஆயுர்வேத மருத்துவத்துல இந்த மரம் பயன்படுத்தப்படுது. அடுத்தது வஞ்சி. பகை நாட்டின் மீது போர் தொடுத்து நிலத்தை கைப்பற்ற செல்றப்ப சூடப்படுவது வஞ்சி மலர். வஞ்சி கொடி அப்படின்றது சீந்தில் அப்படின்னு சொல்லப்படுது. ஆங்கிலத்துல ஹார்ட் லீஃப் வைன் அப்படின்னு சொல்லப்படுது. மலர்கள் கொத்தா பூக்கும் பழங்கள் சிவப்பா இருக்கும். இந்தியா தென்கிழக்கு ஆசியாவை தாயகமா கொண்டது. நீர்நிலைகள் ஓரமும் வெப்பமண்டல ஈரப்பத காடுகள்லயும் வளரும். சாலிக்ஸ் டெட்ராஸ்பர்மா இந்தியன் வில்லோ அப்படின்ற மரத்துக்கு ஆற்று வஞ்சி அப்படின்ற பெயர் இருக்கு. இலக்கியம் சுட்டும் புறத்தினை மலர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சில தாவரவியல் கருதுறாங்க. என்னங்க பண்டைய தமிழர்களோட இயற்கை பிணைப்போ தாவரவியல் அறிவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா. ஜாகிரமா படத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மீது.
1: குறைபாடா, கவலை வேண்டாம்.
2: மேக்ஸிவிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
1: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
2: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
1: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: மேக்ஸிவிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7 0 3 6 6 6 3 3 3 0.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, நாங்க வந்து நிறைய கிராமங்கள் வந்து களப்பயணம் போயிருக்கோம். அங்க நம்ம விவசாய பெருமக்கள் அதிகப்படியா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மயில் தொல்லை ஜாஸ்தியா இருக்குங்க, எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல, அதுக்கு ஏதாவது தீர்வு கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாய பெருமக்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கான தீர்வை தான் சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க, கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: நம்ம சேலம் மாவட்டத்தில் நம்ம பெரிய அளவில் சந்திக்கிற சவாலான ஒரு விஷயம் வந்து மயில் தொல்லை தான் எல்லா பிரச்சனையாகவே இருக்குது. எல்லா விவசாயிகளும் வந்து இதை தான் சொல்கிறாங்க, இந்த மயிலை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் சிரமப்படுறோம் அப்படிங்கிறது எல்லாருமே வருத்தப்பட்டு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இதில் ரொம்ப ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டது, மயிலுக்கு மீனோட வாசனை பிடிக்காது. ஸோ அந்த மீன் அமிலத்தை உருவாக்கி வரப்பு ஓரங்கள்லையோ இல்லை செடிகளுக்கு மொத்தமாகவோ மீன் அமிலத்தை ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா அந்த வாசனைக்காக 7 நாள் வரைக்கும் அந்த வாசனை வந்து அந்த செடிகளில் இருந்து போறதில்ல, மீனோட வாசனை. அப்போ அந்த மயில்கள் வந்து அந்த பீரியட் அந்த 7 நாளைக்கு நம்ம தோட்டத்துக்குள்ளே வர்றதில்லை. மழை பெஞ்சிச்சுன்னா 2-3 நாள்லயே அந்த வாசனை குறைஞ்சிடுது. ஸோ மழைக்காலங்களில் கொஞ்சம் அதிகப்படியான ஸ்ப்ரே பண்ணணும், தெளிக்கிறது வந்து பார்டரில் தெளிக்கிறது நம்ம அதிகப்படியமாக இருக்கணும். அதே வெயில் காலங்களில் 7 நாள் வரைக்கும் பிரச்சனை இருக்காது. இப்ப மீன் அமிலம் தயாரிக்க முடியல அப்படின்னா கருவாடுங்க, கருவாட்டை வந்து ஒரு பாத்திரத்துல ஊற வச்சு அது கூடயே முட்டையை வந்து அழுகிய முட்டைகளை உள்ள போட்டு ஊற வச்சு ஒரு 3-4 நாள் வெயில்ல ஒரு டப்பாவில் மூடி வச்சிருந்தாங்க. அது நிறைய அந்த வாசனைகள் ரொம்ப அதிகமா பெருகணுங்கிறதுக்காக தான் இதை செய்யறது. இதை செஞ்சதுக்கு அப்புறம் மணல்ல இந்த கூழ வந்து கலக்கி அதை வரப்பு ஓரங்களில் தெளிச்சாலும் இந்த வாசனை வருங்க, அதையும் பயன்படுத்தலாங்க. இதுக்கு வந்து எலியும் கட்டுப்படுங்க, இப்ப இந்த வாசனைக்கு எலியும் உள்ள வர்றதில்லை அப்படிங்கறத சொல்றாங்க. சோ புதினா பயிரிடும் போதும் புதினாவுக்கும் எலி வர்றதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது இல்லாம நம்ம விவசாயத்துல பாத்தீங்கன்னா பறவை தாங்கி அப்படிங்கறது வயல்கள்ல அங்கங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பறவை தாங்கி அப்படிங்கறது என்னன்னாங்க, பறவை வந்து தீமை செய்யும் நமக்கு தீமை செய்யும் பூச்சிகளையும் புழுக்களையும் உண்ணும் தன்மை உள்ளது. அதே போல நமக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய எலிகளையும் பிடிக்கிறதுக்கு கோட்டானும் ஆந்தையும் வருங்க. அவர்கள் அதெல்லாம் வந்து வரப்புல வந்து பில்லு மேல உட்காராது, ஏன்னா அது வந்து பாம்புகளோ மற்ற அதை உண்ணும் மற்ற உயிரினங்களை வந்து சாப்பிடும் அப்படிங்கிறதுனால இந்த பறவைகள்ல வரப்புல எல்லாம் போய் உட்கார்றதில்ல. அதுக்கு உண்டான ஒரு உகந்த இடம் சேஃபான இடம்னா பறவை தாங்கி, அது எப்படின்னா தென்னை மட்டை இருக்கு இல்லைங்களா, தென்னை மட்டையை வந்து அடிமட்டையை வெட்டிட்டு ஒரு 3 அடி உயரம் 4 அடி உயரம் இருக்கிற மாதிரி பண்ணிட்டு சின்ன சிறு பகுதியை மண்ணுக்குள்ள புதைஞ்சு அந்த மேல் மட்டை மரத்துல ஒட்டி இருக்கிற பகுதியை வந்து சி மாதிரி இருக்குங்க, அது மேல் பகுதியா வர்ற மாதிரி வச்சுட்டோம்னா அது மேல வந்து பறவைகள் உட்கார்ந்து இருக்கும். இரவுல வந்து கோட்டானும் ஆந்தையும் வந்து உட்காரும், பகல்ல குருவிகள் பறவைகள் வந்து உட்காரும். நமக்கு தீமை செய்யும் இந்த பூச்சிக்கெல்லாம் அதை வந்து கவர்ந்து எடுத்து சாப்பிட்டு நமக்கு நன்மை செய்யுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், நம்ம இந்த மாதிரி யோசிச்சு செஞ்சோம்னாவே நமக்கு செலவுகளை கட்டுப்படுத்தலாம். நன்றிங்க, வணக்கம்.
2: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எப்பயுமே வந்து சாதாரணமா செய்யக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பலனை தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேருக்கு தெரியும். அந்த மாதிரி தான் இப்ப சார் சொன்னதுமே இப்ப பறவை தாங்கி அப்படின்றது எந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்களுக்கு இது வந்து உதவியா இருக்குங்க. அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைனு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: போற்று, எதிர்காலத்தை மாற்று.
1: பொதுநலன் கருதி சோன எஃப்எம் 107.8.
2: சோன எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: சேலம் மாவட்டம் மேச்சேரி வட்டாரம் அமரம் கிராமத்துல இருந்து முத்துராமன் ஐயா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இந்த கோடை காலத்துல பாத்தீங்க அப்படின்னா விவசாயத்துல தண்ணிய எந்த அளவுக்கு சிக்கனமா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ஐயா நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதி தாங்க.
4: சோளம் ஒரு கிலோவுக்கு 150 லிட்டர் தண்ணி, ரப்பர் ஒரு கிலோ தயார் பண்றதுக்கு 160 லிட்டர் தண்ணி, பிரிண்ட் ஒரு பேப்பர் எடுக்கிறதுக்கு 140 லிட்டர் தண்ணி, நாம் குடிக்கக்கூடிய ஒரு டீ ஆகக்கூடிய தண்ணி செலவு வந்து 30 லிட்டர், கூல்ட்ரிங்க் தயாரிக்க 250 லிட்டர். இந்த மாதிரி நம்ம விளைவிக்கக்கூடிய பொருள்கள் எந்த தானியமாக சரி, சிக்கனதாலும் சரி, மட்டனதாலும் சரி, ஒவ்வொன்றும் விளைக்கக்கூடிய பொருளுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுது அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கிறேங்க. எதுக்குன்னாக்க இவ்வளவு தண்ணி தேவைப்படும் போது நாம் எந்த அளவு சிக்கனமா பயன்படுத்தணும், எந்த அளவுக்கு முறையா பயன்படுத்தணும், எந்த சமயத்தை எப்படி பயன்படுத்தணும், பரவல் பாசனத்தை தவிர்த்து, சால் பாசனத்தை தவிர்த்து, அகழி பாசனத்தை தவிர்த்து, ஆற்று பாசனத்தை தவிர்த்து, தூவல் பாசனத்தை தவிர்த்து, நாம் வந்து இதெல்லாம் தவிர்த்து சொட்டு பாசனத்தையும் நுண்ணீர் பாசனத்தையும் கடைபிடிச்சமாக நமக்கு 70% தண்ணி வந்து நாம மிச்சப்படுத்தலாங்க. இதே மாதிரி நாம இந்த மாதிரி முறையில செயல்பண்ணாதான் நம்ம உற்பத்தியும் பெருக்கலாம், தண்ணியும் குறைஞ்சவங்களை பயிர் செய்யலாம், நமக்கு வந்து லாபமும் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறேங்க. மேலும் இப்ப வந்து வைகாசி பட்டம் இப்ப வந்து ஆரம்பிச்சிருக்குங்க. சித்தனை முடிஞ்சு வைகாசி இருக்குது. இந்த மாசத்துல வந்து நம்ம கோடை உழவு முடிஞ்சதும் இப்ப வந்து பயவகை பயிர்கள் போடலாம். பாசி பயிர், உளுந்து, தட்டை பயிர் போடலாங்க. நிலக்கடலை வந்து போடலாம். எள்ளுக்கு வந்து டைம் முடிஞ்சது. அடுத்தது சோளம், கம்பு, இதெல்லாம் வந்து பயிர் செய்யலாங்க. அடுத்தது இன்னும் 2 மாசம் ஆடிப்பட்டம் வரப்போகுது. ஆடிப்பட்டத்துல ராகி, பருத்தி, கம்பு, சோளம், அவரை, துவரை மற்றும் பீன்ஸ் இந்த மாதிரி பயன்படுத்தலாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி நான் பயிரை பயன்படுத்திட்டு இருக்கிறேங்க. ஒவ்வொரு பயன்படுத்த போதும் போதும் நம்ம பயிரை காக்கணும்னாக எந்த சமயத்துல என்னென்ன பூச்சிகள் வரும், என்னென்ன புழுக்கள் வரும், என்னென்ன நோய்கள் வரும், பாக்டீரிய நோய்கள் என்ன வரும், வைரஸ் என்ன நோய்கள் என்ன வரும், புழுக்கள் என்ன தாக்கும், அதாவது காய்ப்புழுக்கள், புள்ளிக்காய்ப்புழு, அமெரிக்கன் காய்ப்புழு, இளஞ்சிவப்பு காய்ப்புழு, பச்சை புழு, புரோடினிய புழு, குருத்து புழு, வேர்ப்புழு, இந்த மாதிரி கம்பளி புழு, இது ஒவ்வொரு பயிரும் நம்ம எந்த நேரத்துக்கு தாக்கும், எப்படி தாக்கும், எப்ப நம்ம மருந்தடிக்கணுங்கிற தெரிஞ்சுக்கிட்டு நாம பண்ணணும்.
3: நீங்க கேட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. பயிர்களா இருந்தாலும் சரிங்க, தானியங்களா இருந்தாலும் சரி, எந்த மாதிரி பூச்சியில இருந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் சிவக்குமார் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பருத்தியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீண்ட இலை பருத்தி இருக்கு. இதுக்கு வந்து என்ன மாதிரியான விலைய நிர்ணயம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து அதை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோனா இப்போ 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க.
1: மத்திய அரசாங்கம் வந்து குறைஞ்சபட்ச விலை அப்படின்னு நிர்ணயிச்சிருக்கிறாங்க. இப்ப குறிப்பா வந்து நம்ம பிடி பருத்தி எல்லாம் இப்ப வந்து அதிகமா மகசூல் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனோட நூல் இலை நீளம் பாத்தீங்கன்னா நீண்ட இலை பருத்திங்கிறது 29.3 mm இல்லைன்னா 2.93 cm மேல இருக்கிறதெல்லாம் நீண்ட இலை பருத்தி. அது மாதிரி நீண்ட இலை பருத்தி, மத்திய இலை பருத்தி, குறுகிய இலை பருத்திக்கு ஒவ்வொன்றுக்கும் விலை நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. இந்த நீண்ட இலை பருத்தி தான் இப்ப வந்து பிடி பருத்தியில பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையங்கள்ல உருவாக்கப்பட்டு வெளியிடப்பட்டு வருகிறது அதிகமா. ஏன்னா இதுக்கு வந்து நல்ல விலையும் இருக்குது, விளைச்சலும் நல்லா இருக்கும். அந்த நீண்ட இலை பருத்திக்கு வந்து குறைஞ்சபட்ச ஆதார விலை வந்து இந்த ஒரு 2017 1400 அதிகப்படுத்தி இன்னைக்கு வந்து 63 வித்துக்கிட்டு இருக்குது ஒரு கிலோ பஞ்சு. அப்படின்னா ஒரு குவிண்டால் 6300 வித்துக்கிட்டு இருக்கு. ஆனா வெளி மார்க்கெட்ல இந்த கடந்த ஒரு வருஷமா என்ன விலைக்கு வித்துக்கிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளவு விக்குதுங்க, ஒரு 70 இப்ப ஒரு வருஷமா இறங்கவே இல்லை. நடுவுல இப்ப ஒரு 6 80 மேல இருக்கு. என்ன காரணம்? பருத்தியின் தேவை அதிகம். அது தமிழ்நாட்டுக்கு பருத்தியின் தேவை மிக மிக அதிகம். காரணம் என்னன்னா இந்தியாவில வந்து ஒரு 2049 ஒரு நடுத்தர நூல் தயாரிக்கிற மில் எல்லாம் இருக்குதுனாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் 850 இருக்குது. அந்த 850 மில்லுக்கும் தேவையான பருத்தி எவ்வளவு வேணும்னா கிட்டத்தட்ட ஒரு 100 lakh bales வேணும். ஆனா இந்தியாவில வந்து 12 lakh மில்லியன் ஹெக்டேர்ல கிட்டத்தட்ட ஒரு 350 lakh bales வருஷம் நாம உற்பத்தி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த தொகையில மூணுல ஒரு பங்கு நம்ம கிட்ட வேணும். அப்படின்னா 12.5 lakh பரப்பளவுல இந்தியாவில பருத்திடுறோம்னா தமிழ்நாட்டுல எவ்வளவு பரப்பிடணுங்க? 40 lakh ஹெக்டேர் நாம பயிர் செஞ்சாதான் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மில்லுக்கெல்லாம் நாம வந்து பருத்தி கொடுக்க முடியும். ஆனா நாம பயிரிடுற நிலம் பாத்தீங்கன்னா 1.5 lakh ஹெக்டேர் தான். இந்தியாவில வந்து 1% தான் நாம பயிரிட்டுகிட்டு இருக்கிறோம். ஆனா நாம பயிரிடப்பட வேண்டியது 35% பயிரிடணும்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப தமிழ்நாட்டுல தோராயமா 40 lakh ஹெக்டேர் பரப்புள்ள பயிர் செஞ்சாதான் மில்லுக்கு வந்து கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. வாங்க என்ன பாட்டுன்றத தெரிஞ்சுக்கலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது. அடுத்து வருவது
1: சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இந்தியாவில் சுரக்காய அதிக அளவுல உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2023-24 654.09 கிலோ டன்கள் வந்து உற்பத்தி செஞ்சு பீகார் வந்து முதலிடத்துல இருக்குங்க. அதனுடைய வளமான வண்டல் மண் மற்றும் வெப்பமண்டல காலநிலை அதிக விளைச்சலுக்கு உதவியா இருந்திருக்கு. இதை தொடர்ந்து மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் உற்பத்தியில இருக்கு. இந்தியாவில வெவ்வேறு பகுதிகளில் லௌகியா அல்லது துதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுரக்காய் இந்திய சமையல்ல ரொம்பவே பிரபலமான ஒரு காய்கறின்னு சொல்லலாம். இது லேசானது, சீக்கிரமாவே செரிமானம் ஆகக்கூடியது, அதோட அதிக நீர் சத்தை கொண்டிருக்கிறதுனால ஆண்டு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்திய அளவுல சேர்த்துக்கொள்ள இது ஒரு சிறந்த காய்கறியா இருக்கு. இந்தியா சுரக்காய் உற்பத்தியில ஒரு பெரிய நாடுன்னு சொல்லலாம். 2023-24 இந்தியா 3.77 மில்லியன் டன் சுரக்காய உற்பத்தி செஞ்சிருக்கு. ஆனா இந்தியாவில எந்த மாநிலம் அதிக சுரக்காய உற்பத்தி செஞ்சது அப்படின்னா பீகார் மாநிலம் தான் முதலிடத்துல இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அறிக்கையின்படி சொல்லியிருக்காங்க. இந்தியாவில உற்பத்தி செய்யக்கூடிய சுரக்காயின் அளவுல பீகார் 17.30% உற்பத்தி செய்யறாங்க. இது மத்த எந்த மாநிலத்தையும் விட அதிகம்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு கேள்வி கூட எல்லாம், ஏன் பீகார் மட்டும் முதலிடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பல்வேறு இயற்கை மற்றும் விவசாயம் சார்ந்த காரணிகள் பீகாரை இந்தியாவில மிகப்பெரிய சுரக்காய் உற்பத்தியாளரா ஆக்குது. ஃபர்ஸ்ட், வளமான வண்டல் மண். பீகார்ல கங்கை சமவெளிகள் ஊட்டச்சத்துக்களும் நீரும் நிறைஞ்ச வளமான வண்டல் மண்ணால ஆனது. இது சுரக்காய் சாகுபடிக்கு ரொம்பவே ஏற்றதா அமைது. சாதகமான காலநிலை, வெப்பமான கோடை மற்றும் குளிர்ச்சியான குளிர்பானங்கள் கொண்ட பீகார்ல வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல காலநிலை சுரக்காய் பயிரிடுறதுக்கு ரொம்பவே ஏற்றதா இருக்கு. விவசாய சமூகம் அப்படின்னு பார்க்கும் போது பீகார்ல மக்கள் தொகையில பெரும்பாலானவங்க பாத்தீங்கன்னா விவசாயத்துல ஈடுபட்டிருக்காங்க. சுரக்காய் ஒரு உணவு பயிராவும் வணிக பயிராவும் பயிரிடுறாங்க. நகர்ப்புறங்களுக்கு ஏத்த மாதிரி மாடி தோட்ட சாகுபடி அங்க செய்யறாங்க. பீகார்ல பல கிராமங்கள்ல சுரக்காய் மாடிகள்லயும் பந்தல்கள்லயும் பயிரிடப்படுது. இது இடத்தை சேமிக்கிறதோட விளை சலையும் அதிகரிக்குது. பீகார்ல நாலந்தா, வைசாலி, பாட்னா மற்றும் முசாஃபர்பூர் மாவட்டங்கள்ல சுரக்காய் உற்பத்தியில முன்னணியில இருக்கக்கூடிய மாவட்டங்கள்னு சொல்லலாம். இந்தியாவில சுரக்காய் உற்பத்தியில கிட்டத்தட்ட 89.39% 10 மாநிலங்கள் வந்து பங்களிக்குதுன்னு சொல்லலாம். இந்தியாவில மிகப்பெரிய சுரக்காய் உற்பத்தியாளர் சந்தேகம் இல்லாம நம்ம சொல்லலாம் பீகார் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது நாட்டின் உற்பத்தியில 17% அதிகமா பங்களிக்குதுன்னு சொல்லலாம். அதனுடைய வளமான மண்ணு, நல்ல காலநிலை, அதோட கடினமான உழைக்கக்கூடிய விவசாயிகள் சுரக்காய் உற்பத்தி செய்யறதுக்கு இத ஒரு சிறந்த மாநிலமா ஆக்குதுன்னு சொல்லலாம். மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசம் போன்ற பிற மாநிலங்களும் இத தொடர்றதுனால இந்தியாவுல சுரக்காய் உற்பத்தி வலுவா இருக்குன்னு சொல்லலாம். இதனாலயோ என்னவோ வருஷம் ஃபுல்லாவே அதிகரிச்சு வருதுன்னு சொல்லலாம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, பொதுவாவே பெண்கள் அப்படின்னாவே நிறைய தடைகள் வரும். ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு இப்போ ஒரு பொண்ணு போறா, தனியா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா, ஏன் போற, எதுக்கு போற, யார் கூட போற, எப்ப வருவ, எவ்வளோ நேரம் அங்க இருப்ப அப்படின்ற நிறைய கேள்விகள் வரும். இதே ஒரு ஆண் வெளியே போனா போயிட்டு வா அப்படின்ற ஒரே வார்த்தையோட முடிச்சிருவாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால தான் அந்த மாதிரி சில விஷயங்கள் கேட்குறாங்க அப்படின்னுமே இருந்தாலுமே, நிறைய இடத்துக்கு பெண்கள் போகிறதுக்கான தடைகள் இப்போவுமே இருக்குது. என்ன புதுசாக பெண்களோட தடை அது இதுன்னு பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் நிறைய தடைகள் இருந்தாலுமே அந்த எல்லா தடைகளையுமே தகர்த்து அவங்களுக்கு பிடிச்ச கலையை அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து இப்போ ஒரு சிலம்பம் கலையோட மாஸ்டராக இருக்க விசாலாட்சி மேம் தான் இன்றைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர். அவங்களும் முத முதல்ல சிலம்ப ஆரம்பிக்கும் போது நிறைய தடைகள் வந்திருக்கு. பெண்கள் வந்து சிலம்பம் வந்து பண்ணக்கூடாது, சிலம்பம் வந்து கத்துக்க கூடாது, நீ ஏன் அதில் போற, ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த கலை அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு பிடிச்ச அந்த சிலம்பம் கலையை யாருக்கும் விட்டு கொடுக்காம, இது வந்து ஆண் பெண் சம்மந்தப்பட்டது கிடையாது, கலைன்றது ஒரு தனி, அவங்களுக்கு பிடிச்ச கலையை அவங்க பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க எதிர்த்து பேசி எந்திரிச்சு துணிஞ்சு நின்று அவங்களோட கலையில இவ்வளோ தூரம் பயணிச்சிருக்காங்க. அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க கற்றுக்கிட்டாங்க, எப்படி அவங்க அதை ஆரம்பிச்சாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, வணக்கம் மேம்.
2: வணக்கம் மேம்.
1: மேம், நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க, என்ன மாதிரி கிளாஸஸ்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள் மேம்.
2: என் பேர் விசாலாட்சி மேம். நான் வந்து செவன் ஆர்ட்ஸ் காலேஜில் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி வந்து சிலம்பமும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என் மாஸ்டர் பேர் வந்து கிஷோர், அவர்கிட்ட நான் 5 இயர்ஸாக கற்றுக்கிட்டேன். அப்போ இளங்கோ மாஸ்டர் வந்து எங்கள் ஆசான், அவங்க மூத்த ஆசான் சேலத்துலேயே, அவர்கிட்ட 1 இயர் வந்து கற்றுக்கிட்டு அவர்கிட்ட வந்து தகுதி வாங்கின மாஸ்டராக இப்போ 2 மாஸ்டருக்கு கீழேயும் நானும் ஒரு கிளாஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேங்க மேம்.
1: சூப்பர் சூப்பர் மேம். அடுத்தது உங்களோட சிலம்பம் ஜேர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு மேம்?
2: எனக்கு சிலம்பம் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு தாங்க. நான் சின்ன வயசு இருக்கப்போ சிலம்பம் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. ஆனால் வந்து சம்மர் கிளாஸ் வந்து எங்கள் மாஸ்டர் எடுக்கிறேன்னு சொன்னாங்க, அதில் ஜாயிண்ட் ஆகி தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு மேம்.
1: சூப்பர் மேம். ஒரு சம்மர் கிளாஸ் மூலியமா உங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான விசாலாட்சி மேம் எப்படி சிலம்பம் கத்துக்கிட்டாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாமே அவங்க பார்த்தாங்க, அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ற சில விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டு வாங்க நேர்களே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: பிரிவினை ஏற்காது.
1: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டில் இருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: எல்லாருக்கும் வணக்கம், நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகில். ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறாரு. ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகெடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையைச் சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வர்றதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வர்றதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றது தான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள். சோனா

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல்.

0: சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
0: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான விசாலாட்சி மேம் எப்படி சிலமாம ஆரம்பிச்சாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டாங்க, அவங்க மாணவர்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேம். சேலம்ல பொதுவா பார்த்தோம்னா நிறைய துறைகள் இருக்கு, நீங்க குறிப்பா சிலம்பம் தேர்ந்தெடுக்க என்ன காரணம் மேம்?
2: சிலம்பம் வந்து ஏன் தேர்ந்தெடுத்தனா, இதில் பசங்களுக்கு நிறைய முன்னுரிமை இருக்குது. பசங்க கற்றுக்கிறது இந்த அடிமுறை மாதிரி, இதுவும் ரொம்ப முக்கியமான கலை, தமிழ்நாட்டில் வளர வேண்டிய கலை. ஒவ்வொரு நாட்லேயும் ஒவ்வொரு கலாச்சாரம் வந்து நல்லா போயிட்டுருக்கு, அதே மாதிரி சிலம்பமும் தமிழ்நாட்டில் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக இந்த கலை இது பண்ணலாம்.
0: சூப்பர் மேம். சிலம்பம் நம்மளோட தமிழ்நாட்டில் அடுத்த இடத்த தொடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த துறையை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறதை கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மேம். மேம், அடுத்து வந்து சிலம்பம் கற்றுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: சிலம்பம் கற்றுக்கிறதுக்கு எந்த விஷயமும் தெரிஞ்சுக்க தேவையில்லை, அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். நிறைய பேரண்ட்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்க சின்ன வயசில் கற்றுக்க முடியல. நாங்கள் இங்கே வந்து பேரண்ட்ஸ் வந்து விட்டுட்டு போகிறாங்க, குழந்தைங்களுக்கு அது புரிய வச்சு கற்றுக் கொடுக்கறது தான் ரொம்ப நல்ல வழி.
0: ஓகே ஓகே மேம். சிலம்பம் கற்றுக்கிறதுக்கு எதுவுமே நம்மளுக்கு தேவை கிடையாது, சிலம்பம் கற்றுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும், நம்ம சிலம்பமில் அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேம். மேம், அடுத்து வந்து சிலம்பம் அப்படின்றது வெறும் ஒரு விளையாட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை அது ஒரு வாழ்க்கை முறை நீங்கள் நினைக்கிறீங்களா மேம்?
2: சிலம்பம் வந்து இப்போது ஜென்ரேஷனுக்கு கேமாக தோணுது, வீடியோ கேம்ஸ் மாதிரி இது ஒரு கேமாக தோணுது. ஆனால் அன்றைய தமிழர்கள் இதை வந்து வாழ்க்கை முறையாக தான் எடுத்திருக்காங்க. வேலு நாச்சியாரிலிருந்து நம்ம பூலித்தேவன் வரையும் இதை வந்து ஒரு வாழ்க்கை முறையாக நடத்திட்டு இருந்தாங்க. இதில் கலந்தது தான் அடிமுறையும், அடிமுறை தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வர்ம புள்ளி சொல்லி தருவாங்க. வர்ம புள்ளிக்கு அப்புறம் தான் சிலம்பம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ சிலம்பத்தில் வந்து இந்த ஜென்ரேஷனில் தொடுமுறை போட்டின்னு வைக்கிறாங்க, அதை வச்சு தான் ஒரு மாஸ்டரை கூட சூஸ் பண்ணுவாங்க. அந்த தொடுமுறை போட்டி வர்ம புள்ளியை மெயின் பண்ணி தான் வைக்கிறாங்க. இப்போ ஸ்டோடல் ஒரு பாயிண்ட் அடிச்சா அவனுக்கு அந்த இடத்த கை லூஸ் ஆகுது, அது வர்ம புள்ளி. இது வந்து வர்ம புள்ளியிலேருந்து ஸ்டார்ட் ஆன ஒன்று தான் மேம்.
0: கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, சிலம்பம் அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்லிடுறோம், பட் அதுக்குள்ளார இவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது, இது நம்மளோட பழைய பாரம்பரியம் கூட அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மேம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான விசாலாட்சி மேம், சிலம்பம் அப்படின்றது ஒரு சாதாரண போட்டியோ விளையாட்டோ கிடையாது, அது வந்து ஒருவரோட வாழ்க்கை முறை. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் பாரம்பரியமும் அதில் அடங்கியிருக்கு, அதில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம கிட்ட சூப்பராக பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க, அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டுருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பூமி நமக்கானது மட்டுமல்ல, இனி வரப்போகும் சந்ததிக்கானதும் தான். பசுமை வளர்த்து பாரினை காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான விசாலாட்சி சிலம்பம் மாஸ்டர் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு ஏன் சிலம்பம் பிடிச்சிச்சு, எதனால சிலம்பம் கத்துக்கிட்டாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க கத்துக்கிட்டாங்க, அதை எப்படி அவங்க மாணவர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேம். நீங்க வர்ம புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது இப்ப கேட்கவே ரொம்ப புதுசா இருக்கு. ஏன்னா இப்ப இருக்க டெக்னாலஜில இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு வர்ம புள்ளி அப்படின்னாலே என்னன்னு தெரியாது, அதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியுமா மேம்?
4: வர்ம புள்ளி அப்படின்னா மேம், இப்ப ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட் நம்ம தொடரப்ப அவங்களுக்கு அந்த இடம் வீக் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து மெடிக்கல்ல வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஜூரிஸ் எல்லாம் இருக்கும், அதுல கூட அதுல ஸ்டாப் பண்ண முடியும். இப்ப வர்ம புள்ளி யாருமே பண்றது இல்ல, இதுல இன்னும் அந்த வர்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் நாங்க சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம்.
3: சூப்பர் மேம். சிலம்பத்துல இவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்கு, அதனால நிறைய நோய்களுமே குணமாகும். அது மட்டும் இல்லாம அதுல வர்ம புள்ளி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மேம். மேம், இப்போ சிலம்பம் கத்துக்கிறதுல என்னென்ன விஷயங்கள்லாம் அடங்குது, அதுல நமக்கு கிடைக்கிற பயன்கள்லாம் என்னவா நீங்க பாக்குறீங்க?
4: சிலம்பம் கத்துக்கிறனால வந்து இதுலேயே அவங்க ஜூடோ வந்துடும், ஜிம்னாஸ்டிக் வந்துடும், இதுலேயே அவங்க பைட்டை கடிக்கிறது, லாங் ஜம்ப் அடிக்கிறது எல்லாம் கற்றுப்பாங்க. இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு பொண்ணுங்க தனியாக போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த ஜென்ரேஷனில் பொண்ணுங்க தனியாக போயிட்டுருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தற்காப்பு வேணும்னா ஒரு ஸ்டிக் இருந்தால் போதும், அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஆப்போனண்ட்டை வந்து எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருவோம்.
3: சூப்பர் சூப்பர் மேம். சிலம்பத்துக்குள்ளே இத்தனை விஷயங்கள் அடங்குது அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மேம். அடுத்து வந்து அவங்க சிலம்பம் ப்ராக்டிஸ் பண்ணும் போது இருக்கிற விஷயங்களும் சரி, இல்லை ஒரு ஆபத்தான கட்டத்துல மாட்டிக்கும் போது என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு நீங்க சொல்லி கொடுப்பீங்க?
4: இங்க விளையாடுறப்ப நார்மலா விளையாடுவாங்க, ஆனா அவங்க அதர் சைடு விளையாடுறப்ப வந்து ஒருத்தர் எப்படி தாக்கணும்னு சொல்லி கொடுத்துருவோம். எந்த இடத்துல அடிச்சா அவங்க உட்காந்துருவாங்க, அவங்களால நகர முடியாது, நடுமுதுகுல ஒரு புள்ளி இருக்கு, அங்க அவங்க அந்த ஸ்டிக்கை வச்சு ஒரு குத்து விட்டாலே அவங்க உட்காந்துருவாங்க, அவங்களால ஏந்திரிக்க முடியாது. அதனாலதான் பொண்ணுங்க ரொம்ப கத்துக்கணும், பொண்ணுங்க வீட்டுல விடவே மாட்டேங்கிறாங்க, இதுக்கு பொண்ணுங்க தான் முக்கியமா கத்துக்கணும்.
3: சூப்பர் மேம். ஒரு இடத்துல அடிச்சுட்டா போதும், அவங்களால அசையவே முடியாது அப்படின்ட்டு நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு படத்துல கேட்கிற டைலாக் மாதிரிதான் இருக்கு. இருந்தாலும் அதுல இவ்வளவு உண்மைகள் அடங்கி இருக்கு. சிலம்பம் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. அது வந்து பெண்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும், பெண்கள் கண்டிப்பா அதை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றதை கேட்கும் போதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மேம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தரான விசாலாட்சி மேம், பெண்களுக்கு சிலம்பம் எந்த அளவுக்கு ரொம்பவே முக்கியமானது, அதுல இவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கு, அது ரொம்பவே பயனுள்ளது அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க, அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான விசாலாட்சி மேம் எப்படி சிலமம ஆரம்பிச்சாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டாங்க, அவங்க மாணவர்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க
2: மேம். இப்போ வந்து பெண்கள் வந்து சிலமம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சில பேருமே சொல்லுவாங்க, அது ஆண்களோட விளையாட்டு, பெண்கள் வந்து விளையாடக்கூடாது, அதில் நிறைய ஆபத்துகள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
3: கண்டிப்பா கிடையாது. கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் வந்து சேம் தான். இதுல அவங்களுக்கு இருக்கிற பவர் தான் இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு என்ன, ஒரு சில இடத்துல டச் ஆகக்கூடாது, அவ்வளோதான் அந்த ஸ்டிக்கு. கண்டிப்பா கத்துக்கணும். ஆனா நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இப்போ நிறைய கிளாஸ்லயே வந்து ஆசான்கள் அதை சொல்ல மறந்துடுறாங்க. பொண்ணுங்களும் இதுல சம்மந்தம், பொண்ணுங்களும் விளையாடணும்னு சொல்ல மறந்துடுறாங்க. எனக்கே பர்சனலாக நிறைய இடத்துல நடந்திருக்கு, நீ பொண்ணு விளையாடக்கூடாது. கண்டிப்பா கிடையாது. ஏன் நான் விளையாடக்கூடாதுன்னு தான் நாங்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறேன். இதனால எனக்கு நிறைய பேட் இதுவும் வந்திருக்கு, கமெண்ட்ஸும். ஆனால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், பொண்ணுங்க கண்டிப்பாக வரலாம். இது வந்து நிறைய ஆசான்கள் சொல்லாமல் இருக்கிறாங்க. அந்த ஆசான்கள் இல்லை, இப்போ ஜென்ரேஷனில் வர நியூ மாஸ்டர் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு சொல்லித்தர பசங்கக்கிட்டேயே சொல்ல சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து பொண்ணுங்களும் இதில் இருக்க

0: எல்லாம் பொண்ணுங்களுக்கும் சம உரிமை உண்டு, எல்லா பொண்ணுங்களுக்குமே வேணும், எல்லாரும் வந்து கத்துக்கலாம், ஏஜ் கேட்டகிரி கிடையாது.
1: சூப்பர் மேம், பெண்கள் ஆண்கள் ரெண்டுமே இந்த கலைக்கு சரிசமம்தான். யாரும் இந்த கலையை வந்து கத்துக்க கூடாது அப்படின்னு கிடையாது. இந்த கலை வந்து எல்லாருக்குமே பொதுவானது, வயது வரம்பு கிடையாது. பெண்களுக்கு முக்கியமாவே இந்த கலையை கத்துக்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க மேம். அடுத்து வந்து பெண்கள் சிலம்பம் கத்துக்கறனால அவங்களுக்கு என்னென்ன பயன்கள்லாம் இருக்கு?
0: அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூல ஹெல்த் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் மேம். இப்போ அந்த காலத்தில் வந்து அவ்வளோ முரத்துலேயே வந்து புளி அடிச்சுன்றாங்க. இப்போ அந்த பொண்ணுங்க வந்து அந்த சினுங்கிற டைப்பெல்லாம் இருக்கிறவங்கலாம் இது கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு போல்ட்னஸ் ஓப்பன் ஆகும், அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக செயல்படுவாங்க. இப்போ நாளைக்கு அவங்களுக்கு ஒர்க்குக்கு போய் சேலரி பத்தலன்னா இது ஒரு பார்ட் டைம் ஜாபாக கூட பண்ணலாம். ஏன்னா இப்போ சென்னையில் பசங்களுக்கு வந்து இது இல்லைன்னா வேல்யூவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த டைமில் இதை அவங்க கற்றுக்கிறது ரொம்ப நல்லது.
1: கண்டிப்பாக பெண்கள் சிலம்பம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்க ஆரம்பிச்சிருவாங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, ரொம்பவே தனிமையில இருக்க மாட்டாங்க, எல்லார்கிட்ட எப்படி பழகணும், எப்படி போல்டா இருக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்களுமே அடங்கி இருக்கு அப்படின்றத ரொம்பவே தெளிவா சொன்னீங்க மேம். மேம், அடுத்து வந்து சேலம்ல சிலம்பம் பயிற்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: சேலத்தில் வந்து மீடியமாக தான், ரொம்ப மீடியமாக. இப்போது நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இப்போ சென்னையில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இது மந்த்லியே 4 கிளாஸஸ் தான், 4 ஹவர்ஸ் தான் வருமே. அவங்களுக்கு வந்து 1000 பே பண்ணுறாங்க, அது வந்து அங்கே அது கம்மின்றாங்க. இங்கேருந்து நாங்கள் போனோம் மேட்ச்சுக்கு, அப்போ ஒரு பேரண்ட் வந்து எங்கிட்ட உங்கள் ஃபீஸ் எவ்வளோ சேலத்தில், நாங்கள் 200ன்னு சொன்னோம். ஏன் இவ்வளோ கம்மியாக வாங்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு புரியல, நான் கேட்டதுக்கு அவங்க 4 கிளாஸுக்கு 1500 வரையும் சார்ஜ் பண்ணுறேன்னாங்க. அப்போ அதுலேயே நம்மளுக்கு வேல்யூ தெரியுது, அங்கே எவ்வளோ வேல்யூ இருக்கு, இங்கே கம்மியாக இருக்கு. இங்கே ஏன் கம்மியாக இருக்குன்னா இதோட வந்து இம்பாக்ட் அவங்களுக்கு தெரியல. பேரண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷன் சைடில் தெரியல. டிஎம்பிசி குரூப்லேயும் சரி, கவர்மெண்ட் ஜாப்லேயும் சரி, 3% இதை ஒதுக்கீடு கலைஞர் காலத்துலேருந்தே இருக்குது. அம்மா ஸ்டார்ட் பண்ணாங்க, கலைஞர் கொண்டு வந்தார், இப்போ வந்து ஸ்டாலின் வந்ததுப்பையும் பண்ணாங்க. இப்போ இதுக்கப்புறமும் கண்டிப்பாக அது வந்து தொடரும்னு நினைக்கிறேன். இப்போ 5% பண்ண இப்போ பெரிய ஆசான்கள்லாம் ஸ்டெப் எடுத்துகிட்டே இருக்காங்க.
1: ஓகே ஓகே மேம், சேலத்தில் சுமாராக தான் போயிட்டுருக்கு, பட் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லாருமே முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேம். சிலம்பம் அப்படின்னா அதில் சிலம்பம் மட்டும் கிடையாது, அதில் நிறைய முறைகள் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். அது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம்.
0: சிலம்பத்தில் ஸ்டார்டிங் வந்து ஸ்டிக்கு மேம், அப்புறமேட்டு காலடி வரிசை முக்கியம். காலடி வரிசை வந்தால் தான் உங்களுக்கு ஸ்டிக்கே கையில் தருவோம். அதில் ஸ்டிக்கில் சுற்றி முடித்த பின்னாடி ஸ்டிக்கோட வெரைட்டிஸ் இருக்குது. ஃபயர் ஸ்டிக் இருக்குது, வேல்கம்பு இருக்குது, ரிப்பன் இருக்குது. ரிப்பன்னா லாங் ரிப்பன் இருக்குது, அது அவங்க உடம்புல மாட்டாமல் அவங்க பண்ணணும், அந்த அளவுக்கு அவங்க உடம்பை வளைக்கணும் முன்னே, அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா கத்திங்க இருக்குது, பீச்சுவா கத்தி, பட்டா கத்தி, லாங்கு, வால் எல்லாமே இருக்குது. அதையும் விட்டோம்னா மான் கொம்பு இருக்குது, மான் கொம்புலேயே நிறைய வெயிட் இருக்குது. மான் கொம்பு கேரி பண்ணுற விதம் ரொம்ப முக்கியமானது, ஏன்னா ஒவ்வொரு மான் கொம்பு ஒவ்வொரு குரூப்னஸில் இருக்கும், அதை வந்து நம்ம கேரி பண்ணுற விதத்தில் இருக்குது. அப்புறம் ஃபயர் இருக்குது, வாயில் வந்து ஃபயர் ஊதுறது, கையில் தடவுறது, இதெல்லாம் நிறைய வெரைட்டி இருக்குது மேம்.
1: கேட்கவே ஆச்சரியமாக இருக்குது மேம், சிலம்பம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இத்தனை விஷயங்கள் அடங்கி இருக்குது அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு பாரம்பரியமான ஒரு கலை அப்படின்ட்டு நல்லாவே புரியுது. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான விசாலாட்சி சிலம்பம் மாஸ்டர் அவர்கள், அவங்களோட சிலம்பம் பயணம் எப்படி தொடங்குச்சு, அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, சிலம்பமில் என்னென்ன முறைகள் இருக்குது அப்படின்றத ரொம்பவே சூப்பராக நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டுருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல்,
2: எட்டு தீக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே விசாலாட்சி சிலம்பம் மாஸ்டர் மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி சிலம்பத்தை தேர்ந்தெடுத்தாங்க, அதை எப்படி எல்லாம் கத்துக்கிட்டாங்க, எதனால அவங்களுக்கு அதுல ஆசை வந்துச்சு, அதுல அவங்க தெரிஞ்சுகிட்ட விஷயத்த அவங்க மாணவர்களுக்கு எப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கறாங்க அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேம், உங்களோட அகாடமில என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
4: எங்களோட டீம் நேம் வந்து சேலம் சிலம்பம் கிங் அட்டு குயின். கிங்ஸுக்கு அதாவது பசங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மாஸ்டர் சொல்லி தராங்க, கேர்ள்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் சொல்லி தரேங்க மேம். இப்போ எங்களோட பேக்கேஜ் வந்து கம்மி தான், மந்த்துக்கு ஒரு ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து 500 மேம். அதுலேயே நாங்கள் ஸ்டிக் ப்ரொவைட் பண்ணிடுவோம், ஆதார் போட்டோ வச்சு கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். அப்புறமேட்டு வந்து 1 மந்த் ஃபீஸ் வாங்க மாட்டோம் மேம். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து 200. நாங்கள் குமரிகிரி ஏரியில கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ சம்மர் கிளாஸ் தான் மார்னிங் 8 to 9 ரெகுலராகவே கிளாஸ் போயிட்டு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கூல் டைமிங்ல வந்து சாட்டர்டே ஈவினிங்கும் சண்டே மார்னிங் எடுத்துட்டு இருக்கோம் மேம்.
1: சூப்பர் சூப்பர் மேம். இவ்வளோ கம்மியான அமௌண்ட்ல நீங்க கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மேம். அடுத்து வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு நேரம் டெய்லி பிராக்டிஸ்க்காக வருவாங்க, அதுக்கு பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க மேம்?
4: மோஸ்ட்லி நிறைய பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத பேரண்ட்ஸ் வந்து பசங்களை விட மாட்டாங்க. ஆனால் பசங்க வீட்டில் வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வந்து இங்கே கற்றுக்குறாங்க. 1 hour, 1.5 hours கண்டிப்பாக இங்கே இருப்பாங்க மேம்.
1: ஓகே ஓகே மேம். அடுத்தது உங்களோட அகாடமி மூலியமா இந்த சிலம்பத்தை கற்றுக்கிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போய் அவார்ட்ஸோ சர்டிஃபிகேட் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
4: இப்போ வந்து எங்கள் கிளாஸ் மொத்தம் பொண்ணு பசங்க எல்லாரும் சேர்த்து 20 பேர் இருக்காங்க. இவங்க வந்து பாண்டிச்சேரி, கேரளா, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், சென்னை அப்படின்னு எல்லா இடத்துலையுமே இப்போ ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல் எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய பேர் ஃபஸ்ட்டு செகண்ட்லாம் வந்திருக்காங்க. எங்கள் கிளாஸில் அஸ்வின்னு ஒரு சீனியர் பையன் இருக்கான், அவன் வந்து பாயிண்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட்டு நிறைய இடத்துல அடிச்சிருக்கான். மீதி எல்லா மேட்ச்சில் ஃபஸ்ட் அடிக்கிறதோட பாயிண்ட் மேட்ச்சில் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமானது. அந்த தொடுமுறையில் நிறைய இடத்துல வந்திருக்கான். அப்புறமேட்டு பிரசாந்த் பிரசன்னான, அவங்க ஓல்டு ஸ்டூடெண்ட், அவங்க 10th போகிறனால இப்போ வரதில்லை. அவங்க வந்து சுற்றுலாத்துறை அவார்டு அடிச்சிருக்காங்க, ரொம்ப எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. அப்புறம் கோகுல்ன்ற பையன் சுரூப் பட்டேல எல்லாத்தையும் ஃபஸ்ட் வாங்கியிருக்காங்க.
1: சூப்பர் சூப்பர் மேம். இந்த ஒரு சேலத்தில் இருக்கிற ஒரு சிலம்பம் அகாடமியில இருந்து நிறைய ஊர்களுக்கு போய் உங்களோட மாணவர்கள் வந்து இவ்வளோ பரிசுகள் வாங்கியிருக்காங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மேம். மேம், அடுத்து வந்து இப்போ ரேடியோ கேட்டுட்டு இருக்க மக்கள் கிட்ட உங்களோட சிலம்பம் அனுபவத்துல இருந்து நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க
4: மேம்? இப்போ வந்து எப்படி சொல்லுன்னா, எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக சிலம்பத்தில் சேர்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க சிலம்பத்தில் வருவாங்க, முன்ன வருவாங்க. நிறைய இடஒதுக்கீடு இருக்குது, நிறைய பெனிஃபிட் இருக்குது, அவங்க கண்டிப்பாக அது கற்றுக்கலாம்.
1: சூப்பர் சூப்பர் மேம். இந்த ஒரு மணி நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையாக தெளிவாக பதில் சொன்னீங்க, நன்றி மேம்.
4: தேங்க்யூ ஸோ மச்.
1: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான விசாலாட்சி சிலம்பம் மாஸ்டர் அவர்கள் அவங்க சிலம்பம் கலையை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சிலம்பத்தோட பாரம்பரியத்தை பற்றியும், சிலம்பம் வந்து நம்ம உடலுக்கு எவ்வளோ நல்லது, பெண்களுக்கு எவ்வளோ நல்லது, அதில் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களையும் ரொம்பவே தெளிவாக பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெற நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நான் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. மணி 1 ஆச்சு, 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு. இந்த 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில நாம இன்னைக்கு ஒரு புது அப்டேட்டான ஒரு தலைப்பின் கீழே தாங்க நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, இப்போ நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம எல்லாத்தையுமே தெரியும். டெய்லி நம்ம நம்மை சுற்றி நிகழ்ச்சியில நாட்டு நடப்புகள் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கண்டிப்பா உங்களுக்காக கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கோம். அதுக்கு காரணம் நாட்டு நடப்புகள் நம்ம மக்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும், அது எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அந்த முக்கியத்துவத்தை கருதி தான். ஆனால் அதே நேரத்தில் இந்த நாட்டு நடப்புகள் எஃப்எம் மூலமாக மட்டும்தான் வருதான் கேட்டால் கிடையவே கிடையாது. பல தொலைக்காட்சிகள், பல சமூக ஊடகங்கள் மூலமாகவுமே வந்து நாட்டு நடப்புகள் மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த சமூக ஊடகங்கள்லையும், இல்லை இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப்லையாக இருக்கட்டும், இதுலையாக இருக்கட்டும், அதில் வந்துட்டு சரியான தகவல்கள் பகிரப்படுதா, அதுவும் நாட்டுக்கு தேவையான தகவல்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிரப்படுதா அப்படிங்கிறதா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய குவஸ்டின் மார்க்காகவே இருக்குது. ஏன்னா நிறைய பேர் நாட்டுக்கு தேவையான உண்மையான தகவல்களை பகிர்றாங்களா, அவங்க வந்துட்டு ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கிட்ட ரீல் ஷேர் பண்றாங்க அப்படின்னா சரியான தகவல்களை ரீல்ஸா வந்து ஷேர் பண்றாங்களா, இல்லை வந்துட்டு சும்மா பொழுதுபோக்காக மீம் ஷேர் பண்றது இப்படிதான் அதிகமாக இருக்காங்களா அப்படிங்கிறதா வந்துட்டு இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களா இருக்குது. இப்போ தகவல் அப்படிங்கிறது இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு விஷயம் ஸ்பிளிட் ஆயிடுச்சு அப்படின்னா அது அடுத்த நிமிஷம் அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்ப டெக்னாலஜி அந்த அளவுக்கு வந்துட்டு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம், பயங்கர பூம் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தகவலை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு காலத்தில் தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு புத்தகம் தேவைப்பட்டுச்சு, அஞ்சல் தேவைப்பட்டுச்சு, தந்தி முறை தேவைப்பட்டுச்சு, அதுக்கப்புறமா செய்தித்தாள் வந்துச்சு, பல டிவி சேனல்ஸ் வந்தாங்க, அவங்க மூலமாக வந்துட்டு நம்ம ஒவ்வொரு நாளுமே நடக்கக்கூடிய நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது நம்மளுடைய கைபேசியில் இந்த உலகம் முழுக்க, இந்த உலகத்தில் எந்த மூலையில் என்ன விஷயம் நடந்தாலும் சரி, அடுத்த நிமிஷம் நமக்கு அது தெரியக்கூடிய வகையில் இப்போது கைபேசி எல்லாத்து கையிலுமே வந்தாச்சு. நம்ம அடுத்த நிமிஷம் அமெரிக்காவில் என்ன நடந்தாலும் சரி அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஊரில் என்ன நடந்தாலும் சரி அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்படிப்பட்ட ஒரு காலநிலையில் தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த காலகட்டத்தில் நாட்டுக்கு தேவையான தகவல்கள் பகிரப்படுதா, நாட்டுக்கு தேவையான நாட்டு நடப்புகள் அதிகமாக பகிரப்படுதா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நபருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் கார்டிஜனுடைய குண்டு குழி சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி.

0: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
1: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
0: வாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
1: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால, பூண்டு, மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
0: என்னடி அம்மா இது அதிசயம்! அந்த காலத்து பெரிய மனுஷி, எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
2: திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
4: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்னவா பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையுமே கண்டிப்பா தெரியும். நாட்டுக்கு தேவையான தகவல் பகிர்வுகள் பகிரப்படுகிறதா அப்படிங்கறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. கண்டிப்பா அந்த தலைப்பு நிக்கல உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்காத எல்லாத்தையுமே ரெண்டு எக்ஸைட்டிங்கா வெயிட் பண்ணிட்டு நினைக்கிறேன். திரும்ப சொல்றேன், நாட்டுக்கு தேவையான தகவல்கள் அதிகமாக பகிரப்படுகிறதா அப்படிங்கறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழ பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைப்புல வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம் பாட்டி, வணக்கம். சொல்லுங்க பாட்டி, உங்களோட கருத்துக்கள்.
5: நாட்டுக்கு தேவையான நம்ம தெரிஞ்சுக்கணும், தகவல்கள் போடுறாங்க. இப்ப அரசியல பத்தியே இப்பதான் முழுக்க தெரியுது, எல்லாம் புக்கில படிப்போம், ஆனா இப்ப நேரடியா பாக்குறோம் எப்படி அரசியல் அமைக்கிறது, அமைப்புகள் இந்த தகவலை எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இவ்வளவு நாளுக்கு இத்தனை வருஷமாச்சு, ஏதோ புக்கில் படிக்கிறதோட இருக்கும், கீழ் சதை மேல் சதை வரலாம் இந்த மாதிரி இப்போ செய்துட்டு இருக்கோம். இப்ப நேரடியா ஆட்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறது, சிறுபான்மை ஆட்கள் தேர்ந்தெடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும் போது அரசியல இருந்து அந்த தகவலை நம்ம கண்டாயம் தெரிஞ்சுக்கணுங்கிறது நல்லா தெரியுது. இப்ப சின்ன குழந்தைங்க மதம் கொண்டு யாருமே இப்ப விஜய் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் யாரும் குறுக்க நிக்கல, எல்லாம் என்ன நடக்குதுன்னு தான் பாத்துட்டு இருக்கிறோம். அதனால தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் சாமி, அரசியலமைப்பு இந்த வருஷம் தான் முழுமையா தெரிஞ்சுக்கிறோம்னு நான் நினைக்கிறேன் சாமி.
4: ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி, உங்களோட கருத்துல பகிர்ந்துகிட்டதுக்காக. ருக்மணி பாட்டி ரொம்ப சூப்பராக வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது அரசியலமைப்பு அப்புறம் வந்துட்டு நம்ம நாட்டு நடப்புகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி உங்களோட கருத்துக்களுமே பகிர்ந்துக்குவாங்க. 9787 7078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்குவாங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யாயம் கூட உங்களோட கருத்துக்களை எதுவுமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததா பிளேஸுடைய தன்னானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஹே பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: சீக்கிரம்தான் நமக்கான மூச்சு காற்று. விதையிடுவோம் விரைவாக, பசுமை காப்போம் அழகாக.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பின் கீழே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நாட்டிற்கு தேவையான தகவல்கள் அதிகமாக பகிரப்படுகிறதா அப்படிங்கறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்புல வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேன்.
3: வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா, சொல்லுங்க அண்ணா, உங்களோட கருத்துக்கள்.
4: நாட்டுக்கு தேவையான கருத்து அதிகமா பகிரப்பட்டுதான் இருக்கு இப்ப எல்லாத்திட்டையும். இப்ப மக்கள் எல்லாம் உள்ள விழிப்புணர்வோட தான் இருக்காங்க, எது நாட்டுக்கு தேவையானது அப்படின்ற விஷயத்துல. இப்ப செல்போன் உதாரணமா எடுத்துக்கிட்டோமா, நிறைய விஷயங்கள் வந்து நாட்டுக்கு தேவையானது சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல விஷயங்கள்ல நிறைய வருது, கூடவே விளம்பரமும் அதிகமா வருது. இருந்தாலும் கூட நம்ம அதுல ஒதுக்கிட்டு நம்ம நாட்டு நடப்புலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் தரப்படுது. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன அரசியல் ஏற்பட மாற்றங்கள், அப்புறம் கால சூழ்நிலைகள் இப்ப எப்படி இருக்குது, இந்த பருவகால மாற்றங்களை குறிச்சு, அப்புறம் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தலைவர்களை குறிச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செல்போன்ல பகிரப்படுது. அதை எடுத்து பாக்குறதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லாத சூழ்நிலைன்னு கூட சொல்லலாம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு இருக்காங்க, நல்ல பயனுள்ள தகவல் எல்லாம் பகிர்ந்துட்டு இருக்காங்க. அதுல நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையானதை நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினா நல்ல வளர்ச்சி நல்லா இருக்கும்.
3: சூப்பர், நான் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு கருத்துல பகிர்ந்துக்கிறதுக்காக
4: நன்றி.
3: மாணிக்கவேல் அண்ணா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது நாட்டுக்கு தேவையான நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு அல்லது அப்படியே விட்டுருணும், நாம் வந்து நாட்டுக்கு தேவையான கருத்துக்களை மட்டும் பகிரணும் அப்படி மாதிரி தான் வந்துட்டு அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. இதே மாதிரி உங்களோட கருத்துக்களுமே இருக்குது, நீங்களுமே பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளோட நிலை என்னான 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற நமக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் கூட நிகழ்ச்சியில சத்யா என் கூட உங்களுடைய கருத்துக்களை எல்லாமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உடனே ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லை கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் நாட்டுடைய வளர்ச்சி என்ன அப்படிங்கிறதையும் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அதனுடைய வளர்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கிறது நல்லா இருக்குது. இதே மாதிரி உங்களோட கருத்துக்குமே கண்டிப்பாக பகிர்ந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது உங்களுக்காக ஜெகதீஷுடைய அடிக்கல்லியே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. இன்றைக்கி நம்மளோட எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாட்டு நடப்பு தகவல்கள் எல்லாமே பகிரப்படுதா, அது தகவல்கள் பகிர்வு அதிகமாக இருக்குதா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின்கள் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் பா, நான் வேலூர் மாவட்டம் கற்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: வணக்கம் அண்ணா, வணக்கம். சொல்லுங்க அண்ணா, உங்களோட கருத்துக்கள்.
2: கண்டிப்பா பகிரப்படுகிறது அப்படிங்கறது தான் ஒரு நிதர்சனமான உண்மைப்பா. நிறைய பேர் சோசியல் மீடியா இருக்கு, குறிப்பிட்டு இந்த ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததே நாட்டு நடப்பு பத்தின நடுத்தர தகவல்களை பகிர்ந்தது அப்படிங்கறது காரணம் தான். இளைஞர்கள் நிறைய நாட்டு நடப்பு விஷயங்களை பகிர்றாங்க, குறிப்பிட்டு உலக போர் ஏன் நடக்குது அதனுடைய விஷயங்கள், அரசியல என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்திருக்கு அதை பத்தின தகவல்கள், அண்ட் நிறைய நல்ல விஷயங்களை ஒருத்தருக்கு பகிர்ந்துக்கிறாங்க. நாட்டு நடப்புனா என்ன, பொருளாதாரம் எப்படி இருக்கு, என்ன விதத்துல அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு, இது எல்லாமே அவங்க கண்டுக்கிறதுனால ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிற ஒன்றும் நம்ம கண்கூடாக நிகழ்ந்து இருக்கு அப்படிங்கறத பார்க்கக்கூடியதாகவும் இருக்கு. சோ இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கறது வந்திருக்கிறதுனால மக்கள் எல்லாருமே ஆர்வமாக கூட படுறாங்க அப்படிங்கிறது உண்மையும் கூட. நல்ல நாட்டின் நடப்பு தகவல்கள் இது எல்லாமே பகிரப்படுகிறது என்பது 100% நிதர்சனமான உண்மையும் கூட.
1: ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட கருத்துல பகிர்ந்துக்கிட்டதாக.
2: தேங்க்யூ சோ மச் சார். பை பை.
1: சந்திரசேகரன் ரொம்ப சூப்பராக வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லதாக தான் வந்துட்டு இருந்துட்டு வருது, நாட்டுக்கு தேவையான தகவல்கள் தான் வந்துட்டு பரிமாறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை

பகிர்ந்துக்கிட்டாங்க கண்டிப்பாங்க. இப்போ முதல்ல தகவல் பகிர்வு நாட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டே ஆகணும். ஒரு நாட்டுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது சாலைகள், கட்டிடங்கள், தொழில்நுட்பங்கள் மற்றும் வளர்ச்சிகள் அது மட்டும் கிடையாது, மக்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்காங்க அப்படிங்கிறது பொறுத்தது. ஆனால் மக்கள் இதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு அந்தளவுக்கு விழிப்புணர்வாக இருந்தாங்களே இல்லைன்னு கிடையாது. ஆனால் இப்போ வந்துட்டு பயங்கர விழிப்புணர்வாக இருக்காங்க. அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, அடுத்தடுத்து என்ன திட்டங்களை கொண்டு வராங்க, அந்த திட்டங்களுக்கான ஸ்டெப்ஸ் எப்படி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக வந்துட்டு நம்முடைய மக்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் அந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ பயங்கரமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொண்டு வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே மாதிரி உங்களோட கருத்துக்களுமே பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட உங்களோட கருத்துக்களை எல்லாமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோன FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளோட எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பின் கீழே பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கணும். எல்லாமே தெரியும், நாட்டுக்கு தேவையான தகவல் பகிர்வுகள் இப்போ அதிகமா இருக்குதா சமூகத்துல அப்படிங்கறத வந்துட்டு இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைப்புல வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் தம்பி, நான்
2: திருப்பூர் மாவட்ட
1: குறைகள்
2: இந்த காலத்துல நன்மைகளும் தரக்கூடிய அளவுக்கு பூரா எல்லா செய்திகளும் வானொலியிலையும் சரிங்க டிவியிலையும் சரி எல்லா நிலையும் சொல்றாங்க. அதாவது குறிப்பா எப்படிங்க அப்படின்னா, இந்த பேரிடர் காலம் இருக்குன்னா புயல் மழை காலத்துகள்ல அந்த எச்சரிக்கை கொடுத்து மக்களை ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்காங்க அரசாங்கம். வினாடிக்கு வினாடி, நிமிஷத்துக்கு நிமிஷம் இன்ன நேரத்துல இப்படி புயல் வருது, இத்தனை மயில் வேகத்துல வருது அப்படின்னு நல்லா சொல்லி அவங்க எச்சரிக்கை கொடுத்து எல்லா விழிப்புணர்வு அடைகிற மாதிரி இன்னைக்கு ரொம்ப அற்புதமான செயல்களை அரசாங்கம் சேர்த்துக்கிட்டு இருக்குங்க தம்பி.
1: சூப்பர், நான் ரொம்ப சூப்பராக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நன்றிண்ணா.
2: ரொம்ப நன்றி
1: கஸ்தூரி அண்ணா, ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்போது அதே மாதிரி தாங்க, கண்டிப்பாக நம்ம ஒரு நாட்டு நடப்புகளை சொல்கிறோம் அப்படின்னா அது எதை பற்றி மேக்ஸிமம் சொல்லுவோம் அப்படின்னா கல்வி தகவல்கள், எஜுகேஷன் இப்போ சம்மந்தப்பட்டது ஏதாவது ஸ்கீம் வந்திருக்குது அப்படின்னா அது சம்மந்தப்பட்டது, அப்புறமா அரசு திட்டங்கள், அதுக்கப்புறமா வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், இந்த இடத்துல வந்துட்டு கேம்பெயின் நடக்குது ஜாப் கேம்பெயினுக்கு, அப்புறம் வந்துட்டு விவசாய தகவல்கள், அதாவது விவசாயிகளுக்கான ஸ்கீம்ஸ் என்ன, விவசாயிகள் வந்துட்டு என்னென்ன மாதிரி நிலைப்பீடுலாம் கொடுக்க போகிறாங்க, விவசாயிகளுக்கான அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு அந்த மாதிரியான தகவல் நிறையா வரும். அது மாதிரி மருத்துவ விழிப்புணர்வுகள் அப்புறமா தேர்தல் விழிப்புணர்வுகள், அது மட்டும் இல்லாமல் சமூக விழிப்புணர்வுகள், அதுக்கப்புறமா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தகவல்கள், இது எல்லாமே வந்துட்டு மக்கள்கிட்ட வேகமாக கொண்டு போய் சேர்க்கிறது எது அப்படின்னா கண்டிப்பாக இந்த தகவல் பரிமாற்றம் தான். இந்த தகவல் பரிமாற்றம் மூலமாக தான் மக்களுக்கு சரியான விஷயங்கள் கொண்டு போய் சேருது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு கிராமத்தில் நடந்த பிரச்சனையை அங்கேயே முடிஞ்சிடும், ஆனால் இப்போது ஒரு சாதாரண மனுஷனுடைய குரல் கூட நாடு முழுக்க கேட்க ஆரம்பிக்குது. அதுக்கு காரணம் தகவல் பகிர்வுடைய சக்தி மட்டும்தாங்க. ஸோ எந்த இடத்துல வந்துட்டு எந்த விஷயங்கள் நடக்குதுங்கிறதுக்கட்டும், இல்லை நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து சேலம்லேருந்து அமெரிக்கா வரைக்குமே என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டுருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த நிமிஷம் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும் இந்த தகவல் பகிர்வுகள் மூலமாக. ஸோ இந்த ஒரு தகவல் பகிர்வு மூலமாக நான் சொல்கிற வருது என்னென்னா, கண்டிப்பாக இப்போது நாட்டு நடப்புகளுக்கு தேவையான தகவல் பகிர்வுகள் பரிமாறப்பட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ இன்றைக்கி நான் இங்கேருந்து கிளம்புறேன், நாளைக்கு இன்னும் ஒரு புது தலைப்பில் உங்களுக்கு மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டாப்பா பயனர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. மதியம் 2 மணிக்கு நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இந்த 2 மணிக்கு எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த வெயிலாக வந்து இருக்குங்க. நல்ல வெயிலில் நல்ல நிம்மதியாக நம்மளால் தூங்கக்கூட முடியாது. அந்த வெயிலோட தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்துருக்குங்க. இந்த ஒரு டைமில் நம்ம கட்டாயமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள், அதாவது நம்ம உடலில் நீரிழப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதை உடனடியாக நம்ம சரி செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சரி செய்யணும் அப்படின்னா, அப்போ தான் நம்ம ஆக்டிவாக இருப்போம், இல்லாட்டி இன்னும் சில பிரச்சனைகள் அதனால் வரலாங்க. நீரிழப்பு அதிகமாக ஏற்பட்டுச்சுன்னா, உதாரணமாக இந்த நீரிழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து ORS கரைசலை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆனால்

அதை வந்து ரெகுலராக எடுத்துக்காம இந்த மாதிரி வந்து நமக்கு ரொம்ப டிஹைட்ரேட்டாக இருக்குது அப்படின்ற சமயத்தில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்துக்கிறதுனாலையும் எந்த ஒரு பாதிப்புமே இல்லைங்க. ஓஆர்எஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடலில் நீரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் வரும்? அந்த அறிகுறிகள் வந்துச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம அதிகமான தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது அந்த ஒரு அறிகுறிகளை. அதில் முதல் ஒன்று, இந்த வேகாலத்தில் நம்ம தண்ணீர் குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்க பட்சத்தில் நமக்கு தாகமே எடுக்கக்கூடாது. அப்படி அதிகமாக தாகம் எடுக்கிறது வந்து நம்ம உடலில் நீரிழப்பு ஏற்பட்டதற்கான முதல் அறிகுறி. இந்த தாகம் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணாமல் உடனே தண்ணீர் குடிச்சிடணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வறட்சி அப்படின்ற ஒரு விஷயம், ஸ்கின் ரொம்ப வறண்டு போயிருக்கிறது, நம்மளுடைய வாய் ரொம்ப வறண்டு போயிருக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம உடலில் நீரிழப்பு ஏற்பட்டதற்கான ஒரு அறிகுறி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சோர்வு, தலை சுற்றல், இதெல்லாம் அடுத்த அறிகுறியாக வந்திருக்குங்க. இந்த ஒரு அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா நம்ம நல்லா தண்ணீர் குடிக்கணும். ஓஆர்எஸ் அந்த மாதிரி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப டயர்டாக இருக்குது, மயக்கம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உடனடியாக மருத்துவமனைக்கு வந்து போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அதே மாதிரி இந்த வயகாலத்தில் நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசியிருக்கிறோம், பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா இப்போ என்ன ஒரு விஷயம், இப்போ வெயில் தான் அடிச்சிட்ருக்கு, அது மட்டும்தான் எல்லாத்துக்குமே வந்து நிறைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துதுங்க. ஸோ அதனால் நம்ம வெயிலை பற்றி பேசாமல் இருக்க முடியாது, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, இரண்டு பாடல்கள், இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள், பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. பாட்டை கேட்டுருங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030 3666 3333.

0: என்னோட பேர் சாந்தி. நான் இங்க ஜாகிர் பெரிய மோட்டோர்ல இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
1: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
2: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸாக சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்போ ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொன்னதானே, ஸ்கில் ட்ரைனிங்ல வந்து நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்ல வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமா அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு DSR அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட் 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல எப்படி நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்களேன், பணம் கொடுத்து படிக்க முடியாது, அவங்களுக்குலாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 ரூபீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப DSR வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி ஹெல்த் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு, லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் க்ரூமிங் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட் முத்திரை போட்ட சர்டிபிகேட். அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நமக்கு என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழில் கேத்த மாதிரி லோன்ஸ் வந்து 1,50,000 அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு. சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணாம். அந்த மாதிரி வந்து இவ்ளோ சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த சலுகையும் கொடுக்கறாங்க. இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு 470 hours 45 days வரும். அந்த 470 hours முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுடைய ஸ்கில்லே வேற மாதிரி போயிடும். அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து மைக்க கொடுத்து பேச சொல்லி, அது இல்லாம பிரசன்டேஷன் PPT எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பண்ணி கொடுத்து அவங்க வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து PPT ல வந்து பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி முடிச்ச உடனே நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஃபேர் வைக்கிறோம். அந்த ஜாப் ஃபேர்ல நிறைய கம்பெனிஸ் வராங்க. அவங்களுடைய திறமைகளை பார்த்து எந்தெந்த போஸ்டிங்கோ அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்லயும் டை அப் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாப் ஃபேர் வரக்கப்ப எங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்கான்றப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரி கம்பெனிஸையோ ஆபீசஸையோ என வர வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே நழுவ விடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்க. இதை எத்தனை பேர் தான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஏன் இதை சோனா எஃப்எம்ல இருந்து சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை கேட்கறவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இதை வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்றதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு சோனா எஃப்எம்ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க தெரியப்படுத்துறோம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல, அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
4: கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியமான நிறைய விஷயங்களை வந்து பேசிகிட்டே இருக்கோம். வெயில் வந்து பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கு. இப்போ நிகழ்ச்சி கேட்டுட்ருக்க நேரத்தில் 2 மணிக்கு பயங்கரமாக வந்து வெயில் அடிச்சிட்டு இருக்கோம். இந்த வெயில்னால் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து அதிகமான பாதிப்புகள் வந்திருக்குங்க. குறிப்பாக வயதானவங்களுக்கு வந்து இந்த வெயில் வந்து தாங்கிக்க முடியாது, அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சோர்வுகளே வந்திருப்பாங்க. அது பற்றி நம்ம கூட தொடர்ந்து நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டுருக்காருங்க முதியோர் நலன் மருத்துவர் கார்த்திகேயன் சார், அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் சார் இப்போ வயதானவங்களுக்கு ஏற்கனவே சுகர், பிபி, அதே மாதிரி இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இருக்குங்க சார். அதற்கு வந்து அவங்க டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்க இந்த வயகாலத்தில் இந்த டேப்லெட்லாம் எடுத்துக்கிறதுனால ஏதாவது பாதிப்புகள் அவங்களுக்கு வந்து வருமாங்க சார்?
5: அவங்களோட டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனை முதல்ல கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அவங்க ஒரு ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருப்பாங்க, இவ்வளோ தான் தண்ணி குடிக்கணும் அப்படின்ட்டு. சில ப்ரெஷர் மாத்திரைகள் வந்து நீர்ச்சத்து இழப்பை ஏற்படுத்தக்கூடும், சில சுகர் மாத்திரைகளும் நீர்ச்சத்து இழப்பை ஏற்படுத்தக்கூடும். அந்த மாதிரி மாத்திரைகளை இந்த காலத்தில் அட்ஜஸ்ட் பண்ணணுமா டோஸு அப்படின்றது அவங்களோட மருத்துவரையோட ஆலோசனைப்படி எடுத்துக்கணும். இல்லையா, சில மருத்துவ சில நோயர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மயக்கம் வருதுன்னா அவங்களே லோ ப்ரெஷர் ஆயிடுச்சு இல்லை ஹை ப்ரெஷர் ஆயிடுச்சுன்னு மாத்திரை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த சுகமாக அட்ஜஸ்ட் பண்ணுறது பண்ணக்கூடாது. ஸோ செல்ஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் நாட் நீடட். ஸோ மெயினாக இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து வெளியே போகிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கும். காலையில் போகிற மாதிரி இருந்தால் ஒரு 8 மணிக்குள்ளே, மாலையில் போகிற மாதிரி இருந்தால் ஒரு 6 மணிக்கு மேலே அப்படி தான் போகணும். தவிர்க்க முடியாத காரணங்களால் போகிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல தொப்பி, கிரிக்கெட்டில் அம்பையர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ரவுண்டை கண்ணை மறைக்கிற மாதிரியான தொப்பிகளை போட்டுக்கலாம். ஒரு சன் கிளாஸஸ் போட்டுக்கலாம். நிறைய கடைகளில் சன்ஸ்கிரீன் லோஷன், அதில் சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கும், அது ஒரு 30க்கு மேலே இருக்கிற சன்ஸ்கிரீன் லோஷன்ஸ் வந்து கிடைக்கும்.
4: சன்ஸ்கிரீன் வந்து எப்படிங்க சார் ஒரு ஒர்க் ஆகுது?
5: சன்ஸ்கிரீன் வந்து உங்களோட அந்த யூவி ரேஸை அப்சார்ப் பண்ணுறது குறைச்சிடுது. ஒரு 99% வந்து அந்த அப்சார்ப்ஷன் ஆஃப் யூவி ரேஸ் வந்து அல்ட்ராவயலட் ரேஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த அல்ட்ராவயலட் ரேஸை வந்து குறைச்சிடுது. ஸோ அப்போ வந்து நார்மலாக வந்து நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், இந்த இடத்துல நம்ம ஒரு ஹீட்டான ஒரு இடத்துல இருக்கோம், அந்த இடத்த வந்து ஒரு நம்ம ஒரு 30 நிமிஷம் தாக்கு பிடிக்க முடியும். இந்த சன்ஸ்கிரீன் லோஷன் போடும்போது அந்த தாக்கு பிடிக்கும் தன்மை வந்து அதிகம்.
4: ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார், நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. கேட்டுட்ருக்க முதியோர்களுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி, இந்த ஒரு பகுதி ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க சார். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 ஆரோக்கியமான நிகழ்ச்சி என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைனு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியா சொல்ற? சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: நேரம்தான். நமக்கான மூச்சுக்காற்று விதையிடுவோம் விரைவாக, பசுமை காப்போம் அழகாக.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. இப்போ கேட்ட பாடல் எனக்கு பிடிச்சிருக்கு நாகராஜ் அப்படின்னா உடனே அந்த பாடலுக்கு நீங்கள் வந்து ஓட் பண்ணலாம். தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நம்மளுடைய மனநல ஆரோக்கியம் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம் இல்லைங்களா. அப்படி இந்த மனநல பிரச்சனையில் சோசியல் ஆங்ஸைட்டி டிசார்டர் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துருக்குங்க. அதாவது சமூகத்து மேலே இருக்கிற ஒரு பயம். அதாவது நிறைய பேர் இருக்கிறாங்க நமக்கு எல்லாமே தெரியாதவங்க அப்படின்னா அவங்க முன்னாடி பேசுறதுக்கே ஏதாச்சும் போயிட்டு ஒரு டவுட் கேட்கணும், அட்ரஸ் கேட்கணும்னா கூட தயக்கம் இருக்கும். நம்மளை என்ன நினச்சிருவாங்க அப்படின்ற ஒரு தயக்கம். இதுதான் வந்து சோசியல் ஆங்ஸைட்டி டிசார்டர். இது மட்டும்தான் ஒரு விஷயமான நகராஜ் அப்படின்னா இல்லைங்க. ஒரு புதிய மனிதர்களை நம்ம சந்திக்கிறதுக்கே ஒரு தயக்கம் வந்து இருக்கும். ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல போய் பேசுறதுக்கு ஒரு தயக்கம், போகிறதுக்கு வந்து ஒரு தயக்கம். அவங்க நம்மளை பற்றி என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு திங்கிங். அவங்க நம்மளை பற்றி அப்படி நினச்சிருந்தா என்ன பண்ணலாம், அதற்கு நம்ம ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் அதை மாற்றி அமைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாமா அப்படின்லாம் வந்து நினப்பாங்கங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு பயத்தை சார்ந்த, அதாவது ஒரு மீட்டிங்லாம் நடந்துச்சு அப்படின்னாலும், ஒரு ஈவெண்ட்டு ஒரு மேரேஜ் நடக்குது அப்படின்னா கூட அங்கே போகிறதுக்கு அவங்களுக்கு தயக்கமாக இருக்கும். நிறைய பேர் க்ரௌடு இருக்கிறப்ப அந்த இடத்துல இருக்கிறதுக்கு தயக்கமாக வந்து இருக்குங்க. இதற்கான ஒரு அறிகுறிகள் அப்படின்னா ஒரு இதய துடிப்பு அதிகமாகும், வேர்க்கும், முகம் செவந்து போகும், நம்ம பேசும்போது அந்த நடுக்கம்லாம் வந்துருக்கும். இதுதான் வந்து சோசியல் ஆங்ஸைட்டி டிசார்டரோட ஒரு அறிகுறி. ஒரு புது மனிதர்கிட்ட போயிட்டு நம்ம பேசும்போது இந்த ஒரு பிரச்சனைகள் வந்து இருந்துச்சு, வாய் உளருது, அதாவது நம்ம சொல்ல வரதை சரியாக சொல்ல முடியாமல் போகிற ஒரு விஷயம். இதற்கு காரணம் வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால இந்த ஒரு பிரச்சனைகள் வந்து வரலாம். அதே மாதிரி அதிகமான செல்ஃப் கான்சியஸ்னஸ் இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனை வந்து இருக்குங்க. ஜெனட்டிக்ஸும் இதற்கு வந்து ஒரு காரணமாக இருக்குது. நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு தலைமுறைகள்கிட்டருந்து நமக்கும் இந்த ஒரு பிரச்சனை வந்து வரலாங்க. ஆனால் இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவர முடியுமா அப்படின்னா ஈஸியாக வெளியே வரலாம். நம்மளுடைய மெடிடேஷன்ஸ் அதே மாதிரி யோகா இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணி நம்மளுடைய மைண்டை கரெக்டாக வச்சுருந்தாலே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியே வரலாம். இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த பிரச்சனை, எனக்கு வந்து உடனடியாக போகணும் நாகராஜ் அப்படின்னா கட்டாயமாக ஒரு மனநல ஆலோசகரை அணுகிறது மூலயமா அவங்களுடைய தீர்வு இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சரி பண்ணும் அப்படின்னு சொல்லலாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்கு, கேட்டுருங்க.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட நிகழ்ச்சி. கற்றாழை ஜெல் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது கற்றாழை அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதில் ஏகப்பட்ட ஆரோக்கிய பெனிஃபிட்ஸ் வந்துருக்குங்க. இந்த கற்றாழை ஜெல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, குறிப்பாக நம்மளுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள், அதாவது கரும்புள்ளிகள்லாம் வந்து இருக்குது, பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குது, அதுக்கு எல்லாத்துக்குமே அந்த கற்றாழை ஜெல்லை வந்து பயன்படுத்துவாங்க. பொதுவாக நிறைய ஃபேஸ் வாஷ்லாம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த கற்றாழையை அடிப்படையாக வச்சு தயாரிக்கப்பட்ட ஒன்றாக வந்து இருக்குங்க. இப்போ நேச்சுரலாக இந்த கற்றாழையை நாம் வந்து பயன்படுத்தும் போது இன்னும் அதிகமான பெனிஃபிட்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இந்த கற்றாழை ஜெல்லில் பார்த்திங்க அப்படின்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அதற்கப்புறம் நிறைய இன்னும் அதிகமான விஷயங்கள்லாம் வந்து இருக்குங்க. இது சருமத்தோட நெகிழ்வுத்தன்மையை ரொம்ப

0: அதிகரிக்கும். முகத்தை வந்து நம்ம தண்ணீரில் வந்து கழுவணும் ஃபஸ்ட்டு. அதற்கப்புறமா அந்த ஃப்ரெஷ் கற்றாழை ஜெல் இருக்கு இல்லைங்களா, கற்றாழையை நம்ம கட் பண்ணி அது உள்ளே இருக்கிற ஜெல்லை நம்மளுடைய ஃபேஸில் நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் மாதிரி கொஞ்சம் நேரம் நம்ம வந்து அப்படியே வச்சு கை வச்சு லைட்டாக மசாஜ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு பெனிஃபிட் தரக்கூடியதாக இருக்கும். ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம வந்து ரொம்ப குளிர்ந்த நீரில் நம்மளுடைய ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடலாங்க. உடனடியாக அதாவது ஒரு 2-3 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோ ஆகிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தேன் இருக்கு இல்லைங்களா, நம்ம சருமத்துக்கு தேவையான ஈரப்பதத்தை வந்து அதிகரிக்கும். இந்த ஒரு கற்றாழை கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைட்டாக தேன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் கலந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி வைட்டமின் இ இருக்குது இல்லைங்களா, இது வந்து நம்மளுடைய செல்களை வந்து புதுப்பிக்கும், சுருக்கங்கள் இல்லாத ஒரு ஸ்கின்னை நமக்கு வந்து கொடுக்குங்க. 1 டீஸ்பூன் கற்றாழை ஜெல்லோட வைட்டமின் இ கேப்சூல் வந்து கடையில் கிடைக்கும். அந்த கேப்சூலை வந்து நம்ம வந்து ரெண்டையும் சேர்த்து நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங் நமக்கு வந்து கிடைக்குங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.
1: வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து நடப்போமா. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நீங்க கேட்டுட்டு சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம வந்து பேசிட்டே இருக்கோம். இப்போ வேகாலம், இந்த வேகாலத்தை பற்றி தான் இந்த நேரத்தில் நம்ம ரெகுலராகவே பேசிகிட்டு இருக்கோம். இந்த மாதம் முழுவதுமே நம்ம வந்து பேச போகிறோங்க. இந்த வேகாலத்தில் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகமாக தண்ணீர் குடிக்கணும். அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவுட் சைட் ஃபுட்ஸ், வெளி உணவுகளை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம். குறிப்பாக அசைவ உணவு ரொம்ப பேருக்கு பிடிச்ச உணவு. ஆனால் இந்த வேகாலத்தில் இந்த அசைவ உணவை ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க, மருத்துவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இந்த அசைவ உணவுகளை வந்து மருத்துவர்கள் வந்து இந்த வேகாலத்தில் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதற்கு நிறைய ரீசன் இருக்குது. குறிப்பாக இந்த அசைவ உணவுகளை பொறுத்த வரைக்கும் அதிக காரம், அதை தாண்டி மசாலா பொருட்கள் அதிகம் இருக்கிற ஒரு உணவு. அது வேகாலத்தில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வயிறு சார்ந்த பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த அசைவ உணவுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அது செரிமானமாகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதே மாதிரி நம்ம உடலில் இருக்கிற சத்துக்களை தான் வந்து எடுத்துக்கும். இப்போ உதாரணமாக நம்ம உடலில் வந்து சத்துக்கள் இருந்தால் தான் நம்ம வந்து ரொம்ப எனர்ஜியாக இருக்க முடியும். நம்ம வந்து இந்த வேகாலத்தில் இந்த ஒரு செரிமானத்துக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கிறதுனால, சத்துக்கள்லாம் வந்து போகிறதுனால அது நமக்கு வந்து பல பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். அந்த ஒரு ரீசன்னால தான் மருத்துவர்கள் வந்து இந்த வேகாலத்தில் அசைவ உணவை தவிர்க்க வந்து சொல்கிறாங்கங்க. எடுத்துக்கவே கூடாதா நாகராஜா அப்படின்னா இல்லைங்க, ஒரு வீக்லி ஒன்ஸ் எப்பயும் போல் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து அசைவ உணவு வந்து ரொம்ப பேருக்கு ரொம்ப பிடிச்சதுனால ரெகுலராகவே சாப்பிட்ற ஒரு பழக்கம் வந்துருக்கும். அதனால் இந்த வேகாலத்தில் அது வந்து வயிறு சார்ந்த பிரச்சனைகள், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வந்து ஏற்படுத்தலாங்க. நம்மளுடைய எனர்ஜியும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப லாஸ் ஆகும். இந்த ஒரு கோடை காலத்தில் இந்த ஒரு காலத்துக்கு ஏற்ற உணவுகள், சீசனல் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்பூசணி, அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாம்பழம், சீசன் பழம், அது கூட வெள்ளரிக்காய், இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கலாம். குறிப்பாக மசாலா காரம் இருக்கிற உணவுகளை, அதே மாதிரி ஹோட்டல் ஃபுட்ஸை தவிர்க்கணும். வீட்லேயே வந்து நம்ம சமைச்சு நாமளே செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, அந்த பாடல்களை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம வந்து பேசலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: லேசா லேசா
2: லேசா லேசா
3: யாரா அங்க வண்டா பாரு லோக்கல் பாய்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது, வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது, தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகுல. ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறாரு. ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகெடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகெடுத்துட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையைச் சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றதான். அதாவது, மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றதான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
1: அது என் போனும் பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்
0: என்னாச்சு? போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
1: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
1: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
0: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
3: டெக் குரு நிகழ்ச்சி
2: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: லேசா லேசா
5: லேசா லேசா
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school. Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhaningaloda future beautiful-a design panna Sonavaliyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 94425-92160.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பச்சை நிறம் இல்லை என்றால் பூமியின் கண்களுக்கு ஒளி இல்லை. பசுமையை காப்போம், பூமிக்கு ஒளி கொடுப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
4: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் அடுத்ததான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பெண்கள் சுகாதாரமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் ஆரோக்கியத்தை புறக்கணிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தது. அதாவது இப்படி கேள்வி கேட்கல, நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, பெண்கள் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்காகவும் வேலை செய்கிறாங்க, வருமானம் வரல, குறைவாக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக மறக்காம கால் பண்ணி நீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறீர்கள். இப்போ நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து பெண்கள் சுகாதாரமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி நான் சொல்லலாம்னு இருக்கேன். கடந்த நிகழ்ச்சியில ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அதாவது கலர், அதாவது உணவோட கலர் பத்தி நம்ம வந்து காய்கறிகளை எப்படி கலரா வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாத்தையும் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய காலர்லாம் கால் பண்ணிட்டு இப்பெல்லாம் இருக்கா ராஜ்குமார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அதுக்காகவே அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில நேரத்துல பெண்கள் வந்து ஒரு வேலையை முடிச்ச உடனே இல்லைன்னா ரொம்ப கவலையா இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாச்சும் சாப்பிடலாம்னு வந்து தோண ஆரம்பிக்கும். இது நிஜமா வந்து பசி அப்படின்றது கிடையாது, இது வந்து எமோஷன் ஈட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிப்பாங்க. நான் சின்ன வயசுல இருக்கும் போது என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க, எனக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னா நான் நிறைய சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் எனக்கு கோவம் வந்தா நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து எமோஷன் ஈட்டிங் சொல்லுவாங்க. இது ஒரு சிலருக்குலாம் இருக்க ஆரம்பிக்கும். நிஜமாவே வந்து பசி வரும்போது எந்த சாப்பாடு கொடுத்தாலும் நாம சாப்பிட்டுருவோம், ஆனா மனப்பசி வரும்போது நமக்கு ஸ்பெசிபிக்கா பஜ்ஜி தான் வேணும் இல்ல இனிப்பு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மனப்பசி, அதாவது எமோஷன் ஈட்டிங் வரும்போது நம்ம அதை சூஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிப்போம். உங்களுக்கு திடீர்னு ஏதாச்சும் சாப்பிடணும் தோண ஆரம்பிச்சது அப்படின்னா, ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அது வரும். ஆசையா மட்டும் இருந்தா மறைஞ்சிடும். இல்ல இல்ல உங்களுக்கு இது சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதை போய் சாப்பிடுங்க. அடுத்தது, நீங்க உணவை நல்லா மென்னு சாப்பிடும் போது உங்க வயிறு நிறைஞ்சிருக்கிறத வந்து சிக்னல் வந்து மூளைக்கு அனுப்ப ஆரம்பிக்கும். அது கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆக ஆரம்பிக்கும். அதனால மெதுவா சாப்பிடுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பல பேர் வந்து பரபரப்பா சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. நானுமே அப்படிதான் ஆரம்பத்துல பண்ணிட்டு இருந்தேன். அந்த மிஸ்டேக்லாம் அதுக்கப்புறம் நானும் பண்ண மாட்டேன். அதே மாதிரி ஒரு ஆய்வுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சரியா தூங்காத பெண்களுக்கு வந்து பசியை தூண்டக்கூடிய கிரெலின் சொல்லக்கூடிய ஹார்மோன் அதிகமா சுரக்குமா, இதனால அவங்க அதிகமா சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பெண்கள் நீங்க ஆரோக்கியமா தூங்குறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து இந்த எமோஷனல் ஈட்டிங் அப்படின்றதெல்லாம் வர ஆரம்பிக்குது இல்லையா, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெண்கள் சுகாதாரமா இருக்கிறதுக்கு ஆரோக்கியமா இருக்கிறது சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன் நேரிலே.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: இருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேல பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்ததுக்கு அப்புறமேட்டு ஸ்டார்டிங்ல எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்க ஆரம்பிக்கும், நம்ம இது வந்து கண்டிப்பா சக்சஸா எடுத்துட்டு போவோமா இல்ல இது முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு பயம் அப்படின்னு உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். சோ அந்த பயம் உங்களுக்கு இருந்ததா இல்ல கண்டிப்பா அதை சக்சஸா எடுத்துட்டு போயிருவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்ததாக்கா?
1: ஆக்சுவலா ரெண்டுமே இருந்துச்சு. ஏன்னா வந்து புதுசா ஸ்டார்ட் பண்றோம், புது கான்செப்ட், அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அவங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், அதுவே ஒரு பெரிய சேலஞ்சா இருந்துச்சு. சோ பட் ஸ்டில் என்னோட மெயின் மோட்டிவ் என்னவா இருந்தா அஃபோர்டபுளா அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்போதான் வந்து அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, பிடிக்கும், திருப்பி திருப்பி நம்ம கிட்ட வருவாங்கன்ட்டு. அட் த சேம் டைம் ஃபேமிலி சப்போர்ட்டும் இருந்துச்சு, நீ பண்ணு பரவாயில்ல போய் பண்ணு பாத்துக்கலாம், சப்போர்ட் இருக்குங்கும் போது நானுமே ரொம்ப கான்பிடென்ட்டா ஸ்டார்ட் பண்ணேன்.
0: ஃபேமிலி சப்போர்ட், அதுக்கப்புறம் மக்களுடைய சப்போர்ட், அதாவது பெண்களுடைய சப்போர்ட், நம்ம சேலம்ல இருக்கக்கூடிய பெண்களுடைய சப்போர்ட் இருந்ததுனால என்னோட பிசினஸ் ஸ்டார்டிங்ல பயம் இல்லாம எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப உதவியா இருந்தது அப்படின்றத வர்ஷாக்கா சொல்லியிருக்காங்க. வர்ஷாக்கா, இப்போ எல்லாருக்குமே வந்து அவங்களோட வாழ்க்கையில பேசிக்காவே வந்து சொல்லக்கூடிய விஷயம், நம்ம அப்பா அம்மாக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்பாக்கள் வேலைக்கு போறாங்க அப்படின்னா அது பேசிக்கான ஒரு விஷயம் தான், ஆனா அம்மாக்கள்லாம் வேலைக்கு போறாங்க அப்படின்னு போது ஒரு பொண்ணு எதுக்கு வெளியில போயிட்டு வேலை செய்யறது அப்படின்ற மாதிரி கேள்வி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்குமே ஸ்டார்டிங்ல ஒரு உமன் என்டர்பிரனரா ஆகிறேன், புதுசா ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னு போது, ஸோ அந்த டைம்ல இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? ஸோ அந்த மாதிரி என்ன நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா?
1: ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய சொன்னாங்க, ஏன்னா வந்துட்டு எதுக்கு போகணும், வெளியே போய் பண்ணணும், நிறைய டிராவல் பண்ணணும், எதுக்கு சேஃப்டி, அதெல்லாம் சொன்னாங்க. பட் ஸ்டில் எங்கள் அப்பா அம்மாவும் சரி இன்லாஸும் சரி ஃபுல் சப்போர்ட், நீ போய் பண்ணு, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பேக் போனாக ரெண்டு ஃபேமிலிஸுமே இருந்தனால தான் என்னால் இன்றைக்கி இதை பண்ண முடியுது.
0: கண்டிப்பாக, ஏன்னா ஃபேமிலி சைடில் சப்போர்ட் இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்களால் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. ஸோ இந்த நேரத்தில் ஃபேமிலி சைடில் இருக்கவங்களுக்கு தான் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லுங்க.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக
0: கண்டிப்பாக, எனக்கு ஃபேமிலி சைடில் இருக்கவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க, அதனால தான் வந்து இந்த நேரத்தில் அவங்களுக்கு சப்போர்ட் சொல்லிக்கிறேன் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பெண்கள் இங்கே கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னும் போது ஸ்டார்டிங்கில் ஒரு கான்ஃபிடென்ட்டோட என்னால் இந்த ஒர்க்கை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் பெண்கள் உங்ககிட்ட இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா உங்களுக்கு ஃபேமிலி சைடில் இருக்கவங்க ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் அப்படின்னு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு அந்த பிளான், ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பிஸ்னஸ்க்கான பிளான் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கணும், அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு திறமை, அதாவது கான்ஃபிடென்ட் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கணும். இது ரெண்டு இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அதுக்காக உழைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஃபேமிலி சைடில் இருக்கவங்க உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ வர்ஷாக்காவோட வாழ்க்கையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இதுதான். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம வர்ஷாக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போது உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேரிடுவாங்க நேர்களே, தொடர்ந்து லேசா லேசான நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வர்ஷாக்கா தான் பேசிட்டு இருக்காங்க. சோ வர்ஷாக்கா உமன் ஆண்டர்பிரனரா இப்போ நம்ம சேலம்ல வந்து பல பேருக்கு வேலை வாங்கி கொடுக்கணும், அவங்க வந்து வேலை செய்யணும் வீட்டுல இருந்தே அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் இந்த ஆர்ட் சைடா இருக்கட்டும், அதை தாண்டி பாட் மேக்கிங் இதெல்லாமே வந்து ஒர்க் ஷாப் நடத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய வர்ஷாக்கா கிட்ட தான் இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிக்கிட்டு இருக்கோம். வாங்க வர்ஷாக்காட்ட பேசிடலாம். வர்ஷாக்கா ஒருத்தங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு போது ஆரம்பத்துல பயம் இருக்க ஆரம்பிக்கும், கான்பிடென்டோட ஒரு சிலர்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு ரெண்டுமே இருந்துச்சு, ஒரு கட்டத்துக்கு மேல சப்போர்ட் கிடைச்சதுனால நான் இப்போ இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அப்போ ஏதாவது ஒரு தருணத்துல தான் உங்களுக்கு கான்பிடென்ட் அப்படின்னு ஒன்று கிடைச்சிருக்கும், அந்த பயம் எல்லாம் விட்டு நான் கண்டிப்பா அதை பண்ணியே தீருவேன் அப்படின்னு ஒரு கான்பிடென்ட் உங்களுக்கு எந்த தருணத்துலக்கா கிடைக்க ஆரம்பிச்சது?
3: எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வந்து ரொம்ப நர்வஸா இருந்துச்சு. சேலம்ல ஃபர்ஸ்ட் பாட்டரி ஈவெண்ட் தான், வந்து பாட்டரி ஒர்க் ஷாப் தான் நான் பண்ணேன். ஸோ எப்படி இருக்கும், ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ரொம்ப டவுட்ஃபுல்லா இருந்தேன். அதுக்கப்புறம் ஈவெண்ட்டுக்கு வந்து நான் நினைச்சது ஒரு 10 people வந்தா கூட எனக்கு இது ஒரு சக்சஸ் தான், ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதால அப்படின்னு நினைச்சேன். பட் ஃபார் மை ஃபர்ஸ்ட் பாட்டரி ஈவெண்ட்டுக்கு எனக்கு 50 registrations வந்துச்சு. ஸோ அப்போ எல்லாருமே ஹாப்பி, வந்து ஒர்க் ஷாப் அட்டன் பண்ண எல்லாருமே ஹாப்பி. எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம் வந்து திருப்பி எப்போ பண்ணுவீங்க சேலம்ல, இந்த மாதிரி எந்த ஒரு ஈவெண்ட்ஸுமே சேலம்ல இல்லை, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே எங்களுக்கு இல்லை அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அப்போவே வந்துட்டு எனக்கு ஓகே திஸ் வில் ஒர்க், இது ஒரு சக்ஸஸ் தான் நம்மளுக்கு.

0: அப்படின்னு நான் வந்து அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸ் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்.
1: நான் ஆரம்பிக்கும் போது ஒரு பயம் பதட்டம் இது எல்லாமே எனக்கு இருக்க ஆரம்பிச்சது. ஆனால் அந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது மூலியமா அடுத்ததான் நீங்க இந்த மாதிரி ஒர்க் ஷாப்லாம் எப்போ கண்டக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமேட்டு எனக்கு ஒரு கான்பிடென்ட் கொடுக்க ஆரம்பிச்சது. அது மூலியமா தான் நான் வந்து எல்லாருக்கும் கிட்டத்தட்ட அதிகமான ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத வந்து வர்ஷா அக்கா சொல்லியிருக்காங்க. அக்கா சூப்பர் அக்கா. ஆரம்பத்தில் ஒரு பயம் பதட்டம் இதெல்லாம் இருக்க ஆரம்பிச்சது, ஆனால் இப்போ இவ்வளோ கான்பிடென்ட்டாக இருக்கீங்க அப்படின் போது அதுக்கு மக்கள் சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின் போது ரொம்ப சந்தோஷம் தான்க்கா. வர்ஷாக்கா இப்போ உங்களுக்கு வந்து மக்கள் சைட்லேருந்து சப்போர்ட் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, எல்லா பெண்களும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்தடுத்து உங்களோட வாழ்க்கையில் இந்த பிஸ்னஸ் மூலமா நோக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது என்ன மாதிரி நோக்கங்கள் உங்களுக்கு இருக்குக்கா?
0: எனக்கு வந்து மேஜரா என்னன்னா, நான் மட்டும் க்ரோ ஆனா பத்தாது. எனக்கு என்ன மாதிரி லைக் விமன் ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஈக்குவலா மியூச்சுவலா வந்து வளரணும்ட்டு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்னோட செகண்ட் ஈவெண்ட்ல இருந்தே கொலாபரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். புதுசா வளர்ந்து வர ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிராஷே பண்றாங்கன்னா வாங்க கொலாப் பண்ணலாம், அவங்களுக்கும் அது ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும். என்னோட பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி போகும்போது அவங்களுக்கு ரீச் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து என்னோட இதுவா இருந்துச்சு.
1: நான் சேலம்ல வளர்ந்துட்டேன், ஆனால் என்ன மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் வளரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒர்க் ஷாப்ல நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத வர்ஷாக்கா சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சூப்பர்க்கா. எல்லா பெண்களுமே வந்து அவங்களோட வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க, ஆனால் நீங்க எல்லா பெண்களும் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, இதுதான் ரொம்ப கிரேட்ஃபுல்லான ஒரு விஷயம்க்கா. இந்த நிகழ்ச்சியின் மூலமா நானுமே உங்களுக்கு வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட பெண்கள் நம்ம ஊர்ல இருக்கும் போது தான் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே அடுத்தடுத்து வளர்றாங்க, அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு போது இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்கிறதுக்கா. அக்கா இவ்வளவு நேரம் எங்க கூட நிகழ்ச்சியில பேசிருந்தீங்க, ரொம்பவே நன்றிக்கா. நேயர்களை, நானும் இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி. நேயர்களே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறியாங்க கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கறி, இதில் நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்குற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடியே கிளியர் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ளே ஸ்டார்டிங்கில் சூப்பராக போகலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் ஃபோன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்கிற விஷயத்தையும் நம்ம கேட்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்கள் எப்படி ஸ்மார்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால் கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாக்கரையன் கூட. இதனைத் தொடர்ந்து அடுத்த டெக் குரு நிகழ்ச்சியில் திவாக்கரையன் கூட இன்னைக்கு ஆரம்பத்தில் என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஒரு ஏஐ வெப்சைட். இந்த ஏஐ வெப்சைட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வச்சிருக்க டாக்குமெண்ட்டை ஆன்லைனில் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெப்சைட்டோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, pdfguru.com pdfguru.com. நல்லா இருக்குல்ல, நான் பண்ணுற ஷோ பேர் டெக் குரு, இந்த வெப்சைட் பேர் பிடிஎஃப் குரு. இந்த பிடிஎஃப் குரு அப்படிங்கிற வெப்சைட் பேர் கேட்டவுடனே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது என்ன சம்மந்தப்பட்ட வெப்சைட், இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு. இந்த வெப்சைட்டில் உங்களால் பிடிஎஃப்பை எடிட் பண்ணிக்க முடியும். பிடிஎஃப் எடிட் மட்டும் தான் பண்ண முடியுமா இது வாக்கார் அப்படின்னு கேட்காதீங்க, இதில் எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்குது. முக்கியமான விஷயம், பிடிஎஃப் எடிட் பண்ணிக்க முடியும், பிடிஎஃப்பை கம்ப்ரஸ் பண்ணிக்க முடியும், பிடிஎஃப்பை டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும், பிடிஎஃப்பில் ஃபில் பண்ணிக்க முடியும், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்க முடியும். ஒரு 4 பிடிஎஃப் இருந்துச்சுன்னா அதை மெர்ஜ் பண்ணிக்க முடியும், ஸ்பிளிட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த பிடிஎஃப்ல ஃபில் பண்ணிக்க முடியும்னு சொன்னீங்கல்ல, அது எதுக்கு இதுவாகர் எனக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பிடிஎஃப்ல ஏதாவது ஒரு விஷயம் ஃபில் பண்ணணும், ஆட் பண்ணணும், இல்லை சிக்னேச்சர்லாம் போட சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான விஷயத்துக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி இதில் இமேஜ் மெர்ஜிங் இருக்குது, இமேஜ் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பிடிஎஃப்ல இருந்து எதுக்காக வேணாலும் உங்களால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும், இல்லை வேறு ஏதோ டாக்குமெண்ட்லேருந்து பிடிஎஃபாகவும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு பிடிஎஃப்லேருந்து இமேஜை கன்வெர்ட் பண்ணிக்கலாம், பிடிஎஃப்லேருந்து வேர்ட் டாக்குமெண்ட்டை கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லை வேர்ட் டாக்குமெண்ட்டில் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஆப்ஷனும் இருக்குது. வாட்டர் மார்க் ரிமூவிங் இருக்குது, கியூஆர் ஜென்ரேஷன் இருக்குது, கியூஆர் கோட் ஜென்ரேஷன் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த ஒரே ஒரு வெப்சைட்டில் இருக்குது. இந்த ஒரு வெப்சைட் தெரிஞ்சால் நீங்கள் இத்தனை விஷயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டோட பெயர் pdfguru.com. நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஃப்யூச்சரில். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற கருத்துக்களை சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: மச்சான் மச்சான்,
1: என்ன மச்சான், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
0: அது ஒண்ணும் இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
1: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
0: அது கூட பரவாயில்லாம், இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
1: டேய் என்னடா அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
0: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட் சொல்றாங்களே.
1: டேய் ஏன்டா இப்படி படுத்துற, எந்த சோனடா சொல்றாங்க?
2: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும் என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அத சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்பர் மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில் சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707.8 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707.8 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புகிறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து இன்னைக்கு திவாகர் அடுத்து என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு சமையான சூப்பரான ஒரு ஸ்மார்ட் கேஜெட் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்மார்ட் கேஜெட் நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஏன்னா இது அப்படி ஒரு டிஃப்ரெண்டான ஸ்மார்ட் கேஜெட் தான். இது பொதுவாக நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 10-15 வருஷம் கூட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து இந்த மீடியா பிளேயர் அதாவது போர்ட்டபிள் மியூசிக் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஐபோடுன்னு சொல்லுவோம், அது ஆப்பிள் நிறுவனத்துலேருந்து கொடுத்தது இல்லாமல் சின்னதாக குட்டியாக இருக்கும், அதில் ஹெட்ஃபோன்ஸ் வரவே நம்மளால் பாட்டு கேட்டுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப ப்ராப்ளமாக போயிட்டு இருந்தது, நிறைய பேர் வாங்கி அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, நானும் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன், அது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக மொபைல் ஃபோன்லேயே இதெல்லாம் பண்ணுற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அதோட ஓட்டம் பெருசாக இல்லை. இருந்தாலும் இப்போ யாராவது அந்த மாதிரி ஒரு மியூசிக் பிளேயர் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிறத ட்ரை பண்ணி பாருங்க. ஆடியோ கூலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்லேருந்து M41 அப்படின்னு ஒரு மாடல் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது வந்து போர்ட்டபிள் மியூசிக் பிளேயர், இதில் வந்து உங்களால் பாட்டு கேட்டுக்க முடியும், ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டுக்க முடியும். இது பாட்டு மட்டும்தான் கேட்டுக்க முடியுமா அது வக்கர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதில் இன்னும் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டிஸ்பிளே வந்துடுது, ஒரு நல்ல HD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அந்த டிஸ்பிளே வந்து LCD டச் ஸ்க்ரீனோட வருது, அதில் நீங்கள் வந்து டச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன பண்ண முடியும்னா உங்களால் இமேஜ் பார்த்துக்க முடியும், ப்ளூடூத் யூஸ் பண்ணிக்க முடியும், அலாரம் கிளாக் செட் பண்ணிக்க முடியும், HD வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும், இபுக் படிச்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கேலண்டர், FM ரேடியோ, வீடியோ பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களால் பண்ணிக்க முடியும். ப்ளூடூத் கனெக்ஷன் மூலிமா நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்க முடியும், இல்லைன்னா வயர்டு ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் MP3 பிளேயர் தான் ஹைலைட்டு. அந்த MP3 பிளேயரை யூஸ் பண்ணி நீங்கள் ஹை குவாலிட்டியில் பாட்டெலாம் கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதிலேயே இன்பில்ட்டாக FM ரேடியோ வந்துருக்கிறதுனால FM ரேடியோவும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் நிறைய தீம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது வாங்குறப்ப அந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து MP3 பிளேயர் வரும், அது கூடிய ஒரு வயர்டு ஹெட்ஃபோன் வரும், அது கூடிய உங்களுக்கு Type-C கேபிள் ஒன்று வரும், அது மட்டும் இல்லாமல் ஒரு யூசர் மேனுவல் வரும். இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஆடியோ பிளேயரை யூஸ் பண்ணிக்கலாம், மியூசிக் பிளேயரை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட தற்போதைய விலை எவ்வளோவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3,133 ரூபாயாக இருக்குது. இதை நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் பார்த்துட்டு ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு வாங்கிக்கோங்க மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, இது வாக்கர் என்னுடன். உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஏ பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற? அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாதன்னு ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைனு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியா சொல்ற? சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சமுதாய வானொலி
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
2: விஷயங்கள்லாம் சொல்றது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நான் வந்து சிந்திச்சு உங்களுக்கு தேவையான விஷயத்தை உங்க காதோரம் கொண்டு வந்து சேர்த்த முடியும். அதுக்காக தான் கருத்துக்கள் கேட்கிறோம். அந்த மாதிரி கருத்துக்கள் ஏதாவது இருந்தா நீங்க தாராளமா சொல்லலாம் மக்களே. இதனைத் தொடர்ந்து இப்ப நீங்க டெக்குரு நிகழ்ச்சியில அடுத்து திவாகரன் கூட என்ன கேட்க போறீங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி இப்ப நீங்க ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்களா, அந்த பாட்டோட கருத்துக்களையும் நீங்க சொல்லலாம். அந்த பாட்டோட கருத்துக்களை வச்சு நீங்க என்ன திவாகர் பண்ணுவீங்க அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். நீங்க அனுப்புற கருத்துக்களை வச்சுதான் வார இறுதியில வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம் பெறும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் முடிவு பண்ணுவோம். அதனால பாட்டாளோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க மறக்காம சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய நம்பர் 9787710178 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க உங்களோட கருத்துக்களை அனுப்பலாம் மக்களே. இதனைத் தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து பாக்கிறேன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க யூபிஐ ஆப்ல இருக்கக்கூடிய ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போறேன். யூபிஐ ஆப் தான் இப்போ வந்து நம்ம மேஜரா நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து டீ குடிக்க போற மாதிரி இருந்தாலும் சரி, மளிகை கடைக்கு போற மாதிரி இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட தான் போன் இருக்குல்ல, கியூஆர் கோடு இருந்தால் ஸ்கேன் பண்ணி நம்ம அப்படியே பே பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்படி நீங்க கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்றதுல உங்களோட யூபிஐ டிரான்சாக்ஷனோட ரிப்போர்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் உங்களால் எப்படி பார்க்க முடியும் அது பார்க்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்ற விஷயங்கள்லாம் கவனமாக கேளுங்க. இப்போ நான் சொல்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில பேர் வந்து மல்டிபிள் யூபிஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணாங்க. மொபைல் நம்பர் ஒன்றா தான் இருக்கும், அதில் 2-3 பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சிருப்பீங்க, அதுக்கு 2-3 யூபிஐ ஆப் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த 2-3 யூபிஐ ஆப்ல நம்ம வந்து எவ்வளோ எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தனித்தனியாக போய் பார்க்கறது பதிலாக இப்போ ஒரே ஆப்லேயே உங்களால் எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். அதுக்கு அந்த ஆப் பேர் தான் வந்து பேடிஎம். ரீசெண்டாக பேடிஎம் ஆப்ல ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்ல என்னன்னா ட்ராக் யுவர் யூபிஐ பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூபிஐ பேமெண்ட்ஸோட அப்டேட்டையும் உங்களால் ட்ராக் பண்ணிக்க முடியும். இது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேடிஎம் ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அங்கே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டு உள்ளே போனோடனே அங்கேயே உங்களுக்கு வந்து ட்ராக் ஆல் யூபிஐ பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து உங்களால் ஈஸியாக ட்ராக் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து உங்களோட யூபிஐ அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ண சொல்லி கேட்கும், உங்கள் மொபைல் நம்பரில் இருக்க யூபிஐ அக்கௌண்ட். இதை நீங்கள் பண்ணுறதுனால மற்ற அக்கௌண்ட்டில் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருக்கீங்களா, யூபிஐ சிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதெல்லாம் லாக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக பண்ணுங்கள். இல்லை அப்படிலாம் வேணாம், நான் தனித்தனியாகவே பார்த்துக்கிறேன், எனக்கு ஒவ்வொரு ஆப்பில் நான் எவ்வளோ பேமெண்ட் வந்து பண்ணியிருக்கேன் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது மட்டும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பேடிஎம்மில் பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரியில் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு பேமெண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காட்டும், அதில் உங்களால் பார்த்துக்க முடியும். இதுவே நீங்கள் வந்து கூகுள் பே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூகுள் பே ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சி ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை தொட்டிங்கன்னா உங்களால் பார்த்துக்க முடியும். அங்கேயுமே உங்களால் ஃபில்டர் பண்ணியும் பார்த்துக்க முடியும் பேமெண்ட் எப்போ பண்ணியிருக்கீங்க, எந்த பேங்க்லேருந்து பண்ணியிருக்கீங்க, எது மூலியமாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதும், அதே மாதிரி எப்போலேருந்து பே பண்ணியிருக்கீங்க, எந்த டேட்டுக்குள்ளே இருக்கிறது வேணும் அப்படிங்கிறது உங்களால் பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி எந்த அமௌண்ட்டிலேருந்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்லையுமே உங்களால் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகரன் கூட உங்களுக்காக டெக்குரு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது. பாட்டை கேட்டுவாங்க, இன்னும் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டே இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத கேட்டுடலாம்.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
4: இது வாலிப வயசு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க. தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. கருத்துக்கள் நீங்கள் அனுப்புகிறப்ப மறக்காம பேர், ஊர் பேர், பாடல் பேர் இது மூணு போட்டு அனுப்புங்க மக்களே. இதனை தொடர்ந்து இப்போ டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப் தான் சொல்ல போறேன். இப்போ வந்து என்ன மெயின்டெனன்ஸ் டிப் சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சாம்சங் மொபைல் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப அந்த சாம்சங் மொபைல்ல உங்களோட பேட்டரி மெயின்டைன் பண்றதுக்கு அவங்களே ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கர் என்னுடன். இந்த சாம்சங் மொபைல்ல பேட்டரி மெயின்டைன் பண்றதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா அங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல, அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிவைஸ் கேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி லைட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ணுறது மூலிமா உங்களோட பேட்டரி நல்லாவே சேவ் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப செட்டிங்ஸ்குள்ளேயே வந்து பேக் வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே மோட்ஸ் அண்ட் ரொட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டு பேட்டரி அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கிரியேட் பண்ணிவிட்டு அதில் பேட்டரி லெவல் அப்படிங்கிறதெல்லாம் 25 அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இந்த மோட்ஸ் அண்ட் ரொட்டீன் என்ன பண்ணுன்னா, எப்போலாம் உங்கள் பேட்டரி கம்மியாக இருக்கும் அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த மோட்ஸ் அண்ட் ரொட்டீன். இதுக்காகன்னு மட்டும் இல்லை, பல விஷயங்களுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதையெல்லாம் தாண்டி உங்கள் மொபைலில் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் ஏதாவது ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைங்க. உங்கள் பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு எந்த ஆப் உங்களோட பேட்டரியை அதிகமாக எடுத்துக்குதுன்னு பார்த்துட்டு அந்த ஆப் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கோங்க. இது பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலில் நீங்கள் எப்பயுமே இன்டர்நெட், ப்ளூடூத், லொக்கேஷன் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணுவீங்க. எப்போ தேவையோ அப்போ மட்டும் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாத சமயத்தில் அதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இதை பண்ணியும் எனக்கு பேட்டரி வந்து குறையுது நிற்கலை அப்படின்னா நீங்கள் பேட்டரி சேவர் மோடை ஆன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், அது கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். உங்களோட சாம்சங் மொபைலில் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அதோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்க, எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு உண்மையாலுமே பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா அதோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

இப்போ நம்ம லைஃப்ல எப்படி இருக்கிறது முக்கியமா இருக்கோ இல்லையோ, கண்டிப்பா சந்தோஷமா இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்துருக்கு. இப்போ நாம சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் நம்மளால அடுத்தடுத்த வேலைகளில் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டா நம்மளோட ரோல வந்து பிளே பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்னா, உங்க லைஃப்ல உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயம்னா என்ன அப்படின்றத இன்னைக்கான கேள்வியா வந்துருக்கு. ஸோ இன்னொரு டைம் உங்களுக்காக கேள்வி என்ன அப்படின்றத நான் திருப்பி கேட்கிறேன். என்ன அப்படின்னா, உங்களோட லைஃப்ல உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயம்னா அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியாக வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 9777 0107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றதை கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கால் பண்ணுங்கள், நம்ம அப்படியே வந்து பேசலாம். சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்கேன். நம்ம மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல இன்றைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் செம்ம பேச பொருளாக இருக்குது. அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் செம்ம பேச பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். இப்போது நமக்கே வந்து தெரியும், கொஞ்ச நாளாகவே வந்துட்டு சமூக வலைத்தளங்களில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் செம்ம பேச பொருளாக செம்ம ட்ரெண்டிங்கில் வந்துருக்கு. அப்படி நிறைய விஷயங்கள்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்கும் போதே வந்துட்டு இன்னும் ஒரு சில விஷயங்களும் வந்து செம்ம பேச பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு கேட்டலாம். இப்போ நம்ம சேலம்ல இருக்க 1772 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படி வந்து புது புது பாடப்புத்தகங்கள்லாம் வந்து இருக்குல்ல. இப்போ ஒரு இயர் வந்து க்ளோஸ் ஆனிச்சுன்னா இன்னொரு இயருக்கு புது புது புக்ஸ்லாம் வந்து தருவாங்கல்ல. ஸோ அந்த புக்ஸை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கான வேலைகள் இப்போ ரொம்ப ரொம்ப மும்முரமாக நடந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் சம பேச பொருளாக இருந்தது. அதே மாதிரி சோனாகமில் இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிற பெண்கள், உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டை எடுத்து வச்சுருக்கேன் சொல்கிறதுக்கு. என்னது சூப்பரான அப்டேட்டா, என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எனக்கு வந்து புரியுது. இப்போது கொஞ்ச நாளாகவே வந்துட்டு அந்த குண்டுமல்லியோட பூ இருக்குல்ல, அந்த பூவோட ரேட்டு அப்படின்றது தங்கத்துக்கு நிகராக போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். 400, 500, 600 சொல்லிட்டு வித்துட்டு இருந்தது. இப்போது அந்த குண்டுமல்லி பூவோட விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போது விலைக்கு தெரியுமா, கிலோவே 250 ரூபாய்க்கு தான் வந்து வித்துட்ருக்கு. ஸோ இந்த குண்டுமல்லியும் தாண்டி இன்னும் நிறையா பூக்களான விலைகளும் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக போய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகில். ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறாரு. ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டே அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகெடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையைச் சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றதான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றதான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8.
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: என்ன மச்சான் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்க?
6: அதுவாடா, இவ்வளவு நாள் உருப்பிடாமே இருந்துட்டோம். இனிமேட்டுக்காவது ஏதாவது வேலை செஞ்சு உருப்பிடலாமே யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: சரி, இப்ப என்ன பண்ண போற?
6: அதான் மச்சான், டீ கடை ஆரம்பிக்கலான் இருக்கேன். நீ வரையா?
7: நான் என் ஃப்ரெண்ட கேட்டு சொல்றேன்.
6: என்னடா டே? சரி மச்சான், யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பேசலான் இருக்கேன். அதுக்காக வரையா?
7: ஃப்ரெண்ட கேட்டு சொல்றேன் மச்சான்.
6: ஏய், என்னடா எதுக்கு எடுத்தாலும் ஃப்ரெண்டை கேட்டு சொல்கிறேன் சொல்லிட்டுருக்கேன்.
7: அடா ஆமா மச்சான், இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று ஆரம்பித்து பல அடிகள் வாங்கியிருப்பான், அதனால் அவன்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொன்னேன்.
8: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டுருக்கேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம்னா என்ன அப்படின்றதான் இன்றைக்கான கேள்வியாக வந்து இருக்கு. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட நிறைய பேர் இன்றைக்கி கால் பண்ணியிருந்தாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மாசிநாயகம்பட்டியிலேருந்து சதீஷ்ண்ணா, அதுக்கப்புறமா தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி பாட்டி, தாமோதரண்ணா சென்னையிலேருந்து கால் பண்ணி அவங்கவுங்க லைஃப்பில் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சதீஷ்ண்ணா என்ன சொல்லியிருந்தார் சொல்லியிருந்தாரு. நிஜமாலுமே இது நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ டிரைவராக இருக்காங்க அப்படின்னா அந்த வேலையை பிடிச்சலாம் வந்து செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணி போகும்போது அந்த ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது, புது புது மனுஷங்களை பார்த்து நிறைய விஷயங்கள்லாம் பேசி பழகும் போது அந்த ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இருக்கும். அதை தான் நம்ம சதீஷ் அண்ணாவும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. இப்போ வந்துட்டு இப்போ நீங்களும் நம்ம சதீஷ் அண்ணா மாதிரியே வந்து சொல்லணும், உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை தருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குனு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா நீங்கள் இனிமேட்டு ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் இந்த தங்கம் வெள்ளிலாம் வாங்குறீங்க அப்படின்னா உங்ககிட்ட சொல்கிறதுக்காக ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து வச்சுருக்கேன். என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். இப்போது நமக்கே தெரியும், ஆல்ரெடி தங்கம் அதுக்கப்புறமா வெள்ளியோட ரேட்லாம் ராக்கெட் மாதிரி வேகமாக போயிட்டு இருந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 6% அந்த தங்கம் வெள்ளி மீதான இறக்குமதி வரியை 6%லிருந்து 15% உயர்த்திருக்காங்க. ஸோ நீங்கள் தங்கம் வெள்ளிலாம் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து வாங்குங்க, ஏன்னா ரேட் அப்படின்றது ராக்கெட்டோட வேகமாக போயிட்டுருக்கு. ஸோ பிளான் பண்ணி வாங்குங்க. அதே மாதிரி பெட்ரோல் ஹைக்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பக்காவாக பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்றத வந்து கேட்டிருக்கேன். ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட ருக்மணி பாட்டிலாம் வந்து பேசியிருந்தாங்க, அதுக்கப்புறம் தாமோதர் அண்ணன்லாம் சென்னையிலேருந்து கால் பண்ணியிருந்தாரு. ஸோ அவங்களாம் என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்க அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமையை காப்போம், வாழ்வை வளப்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னா என்ன அப்படின்றதா இன்றைக்கான கேள்வியாக வந்து இருக்குது. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட தாதகா பாட்டிலேருந்து ருக்மணி பாட்டி, அதுக்கப்புறமா வந்துட்டு சென்னையிலேருந்து தாமோதர் அண்ணன்லாம் கால் பண்ணி அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்றத நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ருக்மணி பாட்டி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையில் அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட அதிகமான டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸோட நிறைய நேரம் பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட இருந்தாலே வந்துட்டு டைம் போகிறதே தெரியாது, நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். அதே மாதிரி ருக்மணி பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களோட பசங்க பிள்ளைங்க அது மட்டும் இல்லாமல் பேர குழந்தைங்கள்லாம் வீட்டுக்கு வந்தால் பிடிச்சதை செஞ்சு சாப்பிட்றது, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணி அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நமக்கு பிடிச்சவங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சென்னையிலிருந்து தாமோதரன் அண்ணா இருக்கார்ல, அவரு கால் பண்ணி அவரோட லைஃப்ல என்ன விஷயம் சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா, அவருக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 38 வருஷம் ஆகுதாங்க. அவருக்கு அந்த கல்யாணம் ஆகிற அந்த டைம்ல நிறைய பேர் அவரை பார்த்து சொல்லியிருக்காங்க, நீங்களாம் வந்துட்டு வாழ்க்கையில் பெருசாக முன்னேற மாட்டீங்க, எந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்காது அப்படின்ற மாதிரி அவரை பற்றி லைட்டாக டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்க. நம்ம தாமோதரன் அண்ணா அதுக்கெல்லாம் எதுக்குமே வந்துட்டு செவி சாய்க்காமல் 38 வருஷமாக யாருக்கிட்டையும் எந்த உதவின்னு போய் நிற்காமல் குறைஞ்ச வருமானமாக இருந்தாலுமே இன்றைக்கி வரைக்கும் அவரோட அந்த குடும்பத்தை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ரொம்பவே சூப்பராக வந்து லீட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறாரா, நடத்திட்டு வந்துட்டுருக்கிறாரா. ஸோ என்ன தான் குறைந்த வருமானமாக இருந்தாலும் இது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தாமோதரன் அண்ணா அவ்வளோ சூப்பராக சொல்லியிருந்தாரு. சொல்லலாம் கேட்கும் போது அவ்வளோ மோட்டிவேஷனலாக வந்துருந்தது. இப்போ நம்ம தாமோதரன் அண்ணா அதுக்கப்புறமா ருக்மணி பாட்டி சொன்ன மாதிரியே நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோனை எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787770 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள், உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு என்ன விஷயம் சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது வார வாரம் புது படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிற மாதிரி கண்டிப்பாக மாதத்துக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் நடந்து செம்ம ட்ரெண்ட் ஆகிடுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதிலெல்லாம் வந்து மாட்டிக்காதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ நடந்தது என்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டுடலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் வந்து பேசிகிட்ருக்கேன். அதாவது இப்போ ஆன்லைன் ஸ்கேம் அப்படின்றது அடிக்கடி நடக்குது, நம்மளே வந்து ரெகுலராக பார்க்க முடியுது. இந்த நிலையில் பெங்களூரில் ஒரு டிசைன் டிசைனாக ஒரு ஸ்கேம் வந்து நடந்திருக்கு. என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பெங்களூரில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ்மேன் அவரோட வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் வந்து வருது. என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த ஏபிகே மோடுன்னு சொல்லுவாங்கள்ல, நார்மலாக இருக்கிற அப்ளிகேஷன் மாதிரி இல்லாமல் ஏபிகே மோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் ஒரு இன்விடேஷன் கல்யாண பத்திரிக்கை அவரோட வாட்ஸ்அப்பில் வந்து வருது. ஸோ இவரும் பெருசாக எதுவும் தெரியாமல் கல்யாண பத்திரிக்கை தானே, ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிருக்கிறாரு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அவருக்கு செம்ம ஷாக்குங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஒரு கல்யாண பத்திரிக்கை மாதிரி ஒரு ஏபிகே மோட் ஆப் வந்து வந்ததில்ல, அது ஓப்பன் பண்ண உடனே அவரோட அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா காசுமே காணாமல் போயிடுச்சான். ஸோ இது சம்மந்தமாக அவர் வந்து சைபர் கிரைமில் புகார்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இப்போது இந்த மாதிரி ஆன்லைனில் நிறைய விஷயங்கள் தெரியாத நபர்கிட்ட இருந்து ஒரு சில லிங்க்ஸ்லாம் வந்து வரும். இந்த மாதிரி நார்மல் ஆப் இல்லாமல் ஏபிகே மோடில் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து வரும். ஸோ அதை நீங்கள் தயவு செஞ்சு கிளிக் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வங்கி கணக்கில் இருக்கிற அமௌண்ட்லாம் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இதில் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் வந்து பண்ணுங்கள். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். உங்ககிட்ட பேசுகிறதுக்காக ஒரு புது சோஷியல் மீடியா கிரியேட்டரும் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ யார் அவர், அப்படி அவரோட சோஷியல் மீடியா ஜேர்னியில் என்னென்ன விஷயங்கள்லாம் இன்ஸ்பயராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663330.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
2: நாம இது வரைக்கும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில சோசியல் மீடியாவில் என்னென்ன விஷயங்கள்லாம் செம்ம ட்ரெண்டிங்கில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம். இப்போ இதை தாண்டி சோசியல் மீடியா கிரியேட்டரோட நம்ம பேச போறாங்க. நம்ம ரெகுலராகவே இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் அந்த ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசினதுக்கப்புறம் சோசியல் மீடியா கிரியேட்டர்ஸோட பேசுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட ஒரு புது சோசியல் மீடியா கிரியேட்டர் தான் இணைஞ்சிருக்கிறாரு. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போது இந்த கண்டென்ட் கிரியேஷன் ஜேர்னி இருக்குல்ல, அதை வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜாக இறங்கி ஃபுல் டைமாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போது நிறைய பேர்லாம் அந்த சோசியல் மீடியாவை மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா ஒரு செல்ஃப் பிராண்ட் ப்ரொமோஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாதுங்க. என்னென்ன கண்டென்ட்லாம் தேவையோ, மக்களுக்கு எது பிடிக்குமோ, அன்றாட மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரியான ரொம்ப எளிமையான கண்டென்ட்லாம் போட்டு ஃபேமஸ் ஆகிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவரோட கண்டென்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அந்த மண்மணம் வீசுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான கண்டென்ட் நிறைய இவரோட பேஜில் வந்து பார்க்க முடியுதுங்க. எந்த பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ராம்கி ஏஆர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜுக்கான கிரியேட்டர் ப்ரோ தான் நம்ம கூட பேச போகிறாரு. ஸோ இவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்க போது நிறைய விஷயங்கள் நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ, உங்களோட ஒரு சின்ன அறிமுகம் நம்ம நேயர்களுக்காக ப்ரோ.
6: என்னோட பேர் வந்து ராம்கிங்க. ராம்கின்றது என்னோட நிக்நேம். என்னோட பேர் வந்து திருமுருகன். சின்ன வயசுல இந்த ராம்கின் சொல்லிட்டு ஒரு பேர் ஒண்ணு வச்சாங்க. சோ அதனால ராம்கினே சொல்லிட்டு சேனல் வந்து ஆரம்பிச்சேன். எப்படி ஆரம்பிச்சேன்னா, நான் வந்து சிவகங்கை மாவட்டம், நம்ம ஊர் வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துக்கு பக்கத்துல பிரம்மனூர்ன்ற ஒரு வந்து குக்கிராமம், ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு குக்கிராமம். இங்கதான் வந்து பிறந்தேன். இப்போ வர விவசாயம் தான் சொல்லிட்டு வந்து பாத்துட்டு வந்திருக்கிறேன். படிச்சது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சொல்லிட்டு வந்து படிச்சேன். சென்னை போகணுன்றதுலாம் என்னோட மிகப்பெரிய கனவு. அப்போ நீ பாத்துட்டு வந்துடணும் அப்படின்றது சொல்ற மாதிரிலாம் ஒரு ஏக்கம் தான் இருந்துச்சு. ஒரு 9th 10th படிக்கும் போதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணு இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி அப்புறம் காலேஜ் சொல்லிட்டு மதுரையில் அமெரிக்கன் காலேஜ் சொல்லிட்டு வந்து படிச்சேன். படிச்சது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அமெரிக்கன் காலேஜ் போய் படிச்சேன். அப்புறம் படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் இன்னும் ஒருக்காக பிஜி டிப்ளமோ பண்றதுக்காக சென்னை வந்து போயிருந்தேன். படிச்சு முடிச்சுட்டு அங்கே படிச்சு அப்புறம் ஒரு டிவி சேனல்ஸ்ல ஒரு வந்து 4 ஒரு 5 வருஷம் வந்து ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப என் வாழ்க்கையில ஒரு என்ன சொல்றது, எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு.
2: ஓகே ஓகே ப்ரோ, இப்போ எல்லாரோட வாழ்க்கையிலேயே அந்த மாதிரி எதிர்பார்க்காத ஒரு சில சம்பவங்கள்லாம் வந்து நடக்கும். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையை ரெண்டாக வந்து பிரிச்சுக்கலாம். சம்பவத்துக்கு முன், சம்பவத்துக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அப்படி பிரிச்சதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை ஒன்று மேலே போவோம் இல்லைனா கீழே போவோம். நம்ம ராம்கி பிரதர் அதுக்கப்புறமா சோஷியல் மீடியா ஜர்னிக்குள்ள வந்து அவருக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன சம்பவங்கள்லாம் நடந்தது, இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்குள்ளே எப்படி வந்தார் அப்படின்றத நம்ம இன்னும் அவர்கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு வந்திருக்கேன். தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிட்டு இருக்கேன்.
7: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: கொரோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் பேசிட்டோம். இப்போது புது சோஷியல் மீடியா கிரியேட்டர் ஆனால் நம்ம ராம்கி பிரதர் இருக்காருல்ல, அவருமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவருக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ராம்கி ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களா, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா ப்ரோ?
3: அது ஒன்று நடந்துச்சுங்க, அதான் சொல்கிற கொஞ்சம் இது. ஸோ அதனால திரும்பி வந்து சென்னை வந்து போக முடியலை. அந்த ஒரு இதனால ரொம்பவுமே வந்து பாதிக்கப்பட்டேன், ரொம்பவுமே அதிகம். எப்போல்லாம் வாழ்க்கை அந்த மேலே நல்லா ஒரு இதை நோக்கி போய்கிட்டு இருக்கோமோ, திருப்பி அது வந்து மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து தொடங்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி, ஸோ அது ஒன்று நடக்க ஒட்டியும் அதனால வந்து சொல்லிட்டு வந்து போக முடியல. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கும் போது நான் ஒரு பயணம் ஒன்று பண்ணேன். அந்த பயணத்தோட இதுதான், இதனால தான் நான் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணது.
0: சூப்பர் ப்ரோ, சேனலுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கா?
3: அந்த எனக்கு முன்னே ஒன்று நடந்துச்சுல, அதுதான் வந்து ஹைலைட்டு. அது யாருக்குமே அப்படி ஒன்று நடக்கவே கூடாது. ஒரு படத்தில் கிளைமேக்ஸ் ஏதாவது ஒன்று பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஒரு 4-5 படத்தோட கிளைமேக்ஸ் ஒரு படத்தில் நடந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு. அது அதுக்கப்புறம் வந்து திரும்பி போக முடியல. நான் சென்னைக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே வந்து சென்னையில் மீடியாவில் PCR டிபார்ட்மெண்ட்டில் இப்போ வந்து இந்த நியூஸ் இதெல்லாம் வந்து படிக்கிறாங்களே, நான் செய்தி சேனல்களில் ஒர்க் பண்ணேன். நீங்கள் பார்க்குற இன்னைக்கு இந்த வந்து போக முடியல. சரி, அந்த அனுபவங்களை வச்சுதான் சரி ஓகே நம்ம ஒரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: சூப்பர் சூப்பர் ப்ரோ, கேட்கவே அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக வந்துருக்கு. உங்கள் சேனலுக்கான ஹிஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப பெருசாக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கெயின் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இப்போ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்குள்ளே வந்து வந்திருக்கீங்க. ஸோ உங்களோட சோஷியல் மீடியா ஜெர்னியுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே போயிட்டுருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் கொண்டு வாங்க, கண்டிப்பாக நாங்களும் எதிர்பார்க்குறோம். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நாம நிறைய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். அதை தாண்டி சோஷியல் மீடியா கிரியேட்டரான நம்ம ராம்கி பிரதர் இருக்காருல்ல, அவருமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நமக்காக அப்கமிங் டேஸில் ஷேர் பண்ணிக்க காத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியாக வந்து இதுக்கு. ஸோ இதை பற்றி நம்ம கூட வந்து தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி பாட்டி, அதுக்கப்புறமா வந்துட்டு தாமோதர் அண்ணனா சென்னையிலேருந்து, சதீசன்னா மாசனாங்கம்பட்டியிலேருந்துலாம் கால் பண்ணி அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இங்கேருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களே வந்து மீட் பண்ணுறேன். பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
1: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
2: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக ஆதவனின் மூன்றாம் அவன் என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். பரசுராம வீட்டில் மூணாவது ஆளு. பரசு அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். பரசுராமனுக்கு ஒரு அக்கா ஒரு அண்ணன், கமலா அக்கா. அண்ணன் வந்து மாதவன். கமலாவுக்கும் பரசுவுக்கும் 10 வருஷம் வித்தியாசம், மாதவனுக்கும் இவனுக்கும் 5 வருஷம் வித்தியாசம். பரசுராமன் பிறந்த பிறகு அவனுக்கு கொஞ்சம் செல்லம் அதிகமாக போச்சு. மற்ற ரெண்டு பேரும் அதில் கொஞ்சம் குறைபாடு கண்டாங்க. எப்படின்னா, இது வரைக்கும் கமலாவுக்கு பொண்ணுங்கிற அந்த செல்லம் இருந்தது, மாதவனுக்கு பையன், ஒரே பையன், அது இவன் பிறக்கிற வரைக்கும் அது இருந்தது. இப்போ பரசு பிறந்த உடனே எல்லா சலுகைகளும் அவனுக்கு போயிடுச்சு. அவன் எது செஞ்சாலும் தப்பு இல்லை, அவன் எது செஞ்சாலும் அறிவார்ந்த செயலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டார் அவங்க அப்பா. பரிசு கொஞ்சம் கெட்டிக்காரன் மாதிரி நடந்துக்குவான், கெட்டிக்காரன்னு சொல்ல முடியாது. ஆனால் தன்னுடைய அண்ணனையும் அக்காவையும் வீட்டில் ஒரு மதிப்பு இல்லாதவங்களாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான் அவனுடைய செயல்பாடுகளால். உதாரணமாக வீட்டில் அவங்க அம்மாவுக்கு போய் ஒத்தாசை பண்ணுவான், சமையல் வேலையெல்லாம் பண்ணுவான். சின்ன வயசாக இருக்கும்போதே அவன் அந்த இதெல்லாம் பண்ணுவான். அவங்க அம்மாவுக்கு அதனால ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியறதில்ல அடிக்கடி, அந்த நேரத்துல எல்லாம் இவனே முழுசா சமைப்பான். அதனால வீட்டில் திடீர்னு ஒரு சூழ்நிலை சரியில்லைன்னா அன்னைக்கு சோறாக்குறது இவன் தான். குழம்பு வச்சிருவான், சோறாக்கிடுவான், டீ வைப்பான், எல்லாத்தையும் கொடுப்பான். அவங்க அம்மா மாதிரி ரொம்ப பாசமா கொடுக்க மாட்டான், வேலையை செஞ்சு வச்சிருவான், அப்புறம் ஆளாளுக்கு எடுத்து சாப்பிட்டுறணும். அதனால் இவன் வேலையை செய்கிறதுனாலேயோ என்னவோ அவங்க அப்பா வந்து இவனை ஒன்றும் குறை சொல்ல மாட்டார் மற்ற விஷயங்களில்.

கிழமை கென்றுமே பாரிசு இருக்கு. அதையும் நீ கொஞ்சம் உணர்ந்து கொள்ள. உன்னை தடுக்க, உன்னை தடுக்க, உன்னை தடுக்க ஆயிரம் எல்லை உன்னை எதுக்காய் எவனும்.

0: என் பேர் ராஜமாணிக்கம், ஊர் வழுது சுப்பிரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
2: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸாக சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்போ ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொன்னதானே, ஸ்கில் ட்ரைனிங்ல வந்து நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்ல வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமா அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC-ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு DSR, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட், 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல எப்படி நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங், அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்களேன், பணம் கொடுத்து படிக்க முடியாது. அவங்களுக்குலாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 ரூபீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப DSR வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா, அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி, ஹெல்த் டிப்ஸ், இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு, லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், க்ரூமிங், கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட் முத்திரை போட்ட சர்டிபிகேட். அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நமக்கு என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழிலுக்கு ஏத்த மாதிரி லோன்ஸ் வந்து 1,50,000 அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு. சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணாம். அந்த மாதிரி வந்து இவ்ளோ சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த சலுகையும் கொடுக்கறாங்க. இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு 470 hours, 45 days வரும். அந்த 470 hours முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுடைய ஸ்கில்லே வேற மாதிரி போயிடும். அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து மைக்க கொடுத்து பேச சொல்லி, அது இல்லாம பிரசன்டேஷன் PPT எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பண்ணி கொடுத்து, அவங்க வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து PPT ல வந்து பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி முடிச்ச உடனே நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஃபேர் வைக்கிறோம். அந்த ஜாப் ஃபேர்ல நிறைய கம்பெனிஸ் வராங்க. அவங்களுடைய திறமைகளை பார்த்து எந்தெந்த போஸ்டிங்கோ அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்லயும் டை அப் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாப் ஃபேர் வரக்கப்ப எங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்கான்றப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரி கம்பெனிஸையோ ஆபீசஸையோ என வர வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே நழுவ விடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்க. இதை எத்தனை பேர் தம்மா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஏன் இதை சோனா எஃப்எம்ல இருந்து சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை கேட்கறவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இதை வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்றதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு சோனா எஃப்எம்ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க தெரியப்படுத்துறோம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: கதை நேரம்
4: கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: அவன் ஓடுறது, ஓடியாடுறது, வெளியில பசங்கள்கிட்ட பேசிக்கிறது, அதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டார். ஏன்னா அவன் பொறுப்பான ஆளு அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, மற்ற ரெண்டு பேர்த்துக்கும் இல்லாத பொறுப்பு இவங்கிட்ட இருக்கு, குடும்ப பொறுப்பு. கமலாவுக்கு ஒன்றும் சமைக்க தெரியாது, அவங்க அம்மா கற்றுக் கொடுக்கல. மாதவனை பொறுத்த வரைக்கும் அவன் எப்பயும் சமையல் கட்டு பக்கம் வர ஆள் இல்லை. ஸோ அப்பாவோட கரிசனம் இவன் மேலே இருக்கிறதுனால அவங்களுமே இவன் ஏதாவது குறும்பு பண்ணால் கூட கண்டிக்க முடியறது இல்லை. அப்பாட்ட போய் சொன்னாலும், ஏன் அவன் ஒருத்தன் தான் வீட்டில் வேலை செஞ்சிட்டு இருக்கான், அவனையும் பிடிச்சி திட்டுறீங்களா அப்படின்னு அவர் சொல்லுவார். அதனால் இவங்க கம்முன்னு இருந்துருவாங்க. அவன் என்ன தான் சேட்டை பண்ணாலும், அவங்களுக்கு தொந்தரவு பண்ணாலும் அப்பா கிட்ட சொன்னால் அது பெருசாக எடுத்துக்க மாட்டார் அப்படின்ட்டு சொல்ல மாட்டாங்க. அப்படியே அவங்களே அவங்களே அடக்கிக்குவாங்க மனசுக்குள்ளேயே. பரிசுவை பொறுத்த வரைக்கும் அண்ணங்கிட்டையும் அக்காக்கிட்டையும் இல்லாத ஒரு சிநேகிதம் அல்லது ஒரு ஈடுபாடு வெளியில் இருக்கிற பசங்கக்கிட்ட இருக்கும். அங்கே தான் அதிக நேரம் இருப்பான், விளையாடுவான், பெரிய ஒரு ஹீரோ மாதிரி அவனை காட்டிக்குவான், சின்ன சின்ன கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவான். அதை பார்த்துட்டு அந்த பசங்க, வீட்டில் அடி வாங்குற பசங்க இருப்பாங்கல்ல, அவங்களாம் பேச மாட்டாங்க. ஆனால் இவன் பேசுறத பார்த்து பிரமிச்சு போயிடுவாங்க. அதனால இவங்ககிட்ட ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால பேச முடியாது, ஆனால் இவன் பேசுறத கேட்கலாம் அப்படின்ட்டு ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து அவனுக்குள்ள ஒரு, நாம ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கோம், எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை வளர்த்துருச்சு அவனுக்கு. அது என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் தீவிரமா யாராவது சண்டைக்கு வந்தா மல்லுக்கு நிக்கிறது, எடுத்து பேசுறது, அடிக்க போறது, அந்த மாதிரி வளர்த்து விட்டுருச்சு. இது கூட இருக்கிற நண்பர்கள் இதை இன்னும் ஊக்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பரசுன்னா ஒரு தைரியசாலி, அவன் போல ஒரு தைரியம் யாருக்கும் வரும். எதுனாலும் பரசுகிட்ட சொல்லிடலாம், யார் நம்மளை மிரட்டினாலும் பரசுகிட்ட சொல்லிடலாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் அவங்க இவனை நம்ப தயாராகிட்டாங்க. இவனும் அது மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் ஒருத்தனை அடிக்கிறானோ இல்லையோ, இவனுடைய தோரணை வந்து அடிச்சிருவானோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும் அவன் பேச்சு, வேகம், அதெல்லாம். இது அவங்க அப்பா வந்து உற்று பார்க்குறாரு. இப்போ மகன் வீணா போயிடுவானேங்கிற கவலை அவருக்கு இல்லை. குடும்பத்திலே பரிசு தான் கொஞ்சம் தைரியசாலி அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஸ்கூலில் எப்படி நடக்கும்னா, அடங்க மாட்டான், கிளாஸில் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான், அவன் ஒரு 4 பேர்த்து சேர்த்திக்குவான், இந்த வாத்தியாரை பாடம் நடத்த விட மாட்டான், ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பான்.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஹே பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏ பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமை பாதுகாப்பே உலகின் அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: அவங்க என்ன பண்ணுவாங்க, இவனை நிறுத்தி ஏதாவது கேள்வி கேட்பாங்க. இவன் கவனிச்சிருக்க மாட்டான். உடனே முட்டாள், ஆரம்பத்தில் தான் இன்னைக்கு கவனிக்கல, பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன பண்ண போற வாழ்க்கையில, எல்லாரும் எப்படி படிக்கிறாங்க, நீ எப்படி படிக்கிற அப்படின்னு கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுவார். இது மற்ற பசங்க முன்னாடி ஆசிரியருக்கு கொஞ்சம் என்கிட்டே ஆகும் பத்தியா, எல்லார் முன்னாடியும் இப்படி நிறுத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு இது. அவன் என்ன பண்ணுவான், பதிலுக்கு எப்பயாவது ஒரு சந்தர்ப்பம் பார்த்து அந்த ஆசிரியரை பத்தி இல்லாததும் பொல்லாததும் பேசுவான். அவர் என்ன பண்றாரு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு, அவரை பற்றிய குற்றம் குறைகள் இருக்கலாம்ல, ஆசிரியரா இருந்தால் மட்டும் அவரும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு சின்ன சின்ன தப்புகள் செய்து அது இவனுக்கு தெரிய வரும். அதை மாணவர்கள்ட்ட போய் இருந்துக்குவான், நம்ம வாதியர் இருக்காரு அவரை பற்றி ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு ஆரம்பிப்பான். அது அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எல்லாரும் கேட்பாங்க. இது ஒரு விதமாக அந்த மாணவர்கள்ட்ட பரவிடுச்சுன்னா அந்த மரியாதை போயிடும்ல, ஆசிரியர் வரும்போது அவர் மேலே உள்ள மதிப்பை குறைச்சிருவான். இது மாதிரியெல்லாம் செஞ்சு அப்படி பழி வாங்குவான். ஆக மொத்தம் அடங்காதவன்கிற பேரை வாங்கிட்டான். எல்லா ஆசிரியர்களுமே இவனை கைவிட ஆரம்பிச்சிட்டாங்க, போடா உருப்பிட மாட்டா அப்படின்னு. இப்போ மாதவனை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதியான ஆள், அதாவது இவனை பார்த்து அவன் அமைதியாயிட்டான். அவன் எப்படி இருக்கானோ அதுக்கு நேர்மாறா இருக்கணும் அப்படின்னு அவன் முடிவு எடுத்துட்டான். ஏன்னா அவன் போல இருக்கக்கூடாது, ஏன்னா அவங்க அப்பா வந்து இவனை ரொம்ப பாராட்டுறாரு கொண்டாடுறாரு. அப்படிங்கும்போது அது அவங்க அப்பாவை எதிர்க்கணும்னா இவனை போல இருக்கக்கூடாது, இவனுக்கு நேர்மாறா நாம் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மாதவனுக்கும் கமலாவுக்கும் வந்துருச்சு. அதனால அவங்க நடவடிக்கை வேற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இவனுக்கு கெட்ட பேர் மாதவனுக்கு, எப்படின்னா இந்த பரிசு இருக்கானே அவங்க அண்ணன் தான் இவன் அப்படிங்கிற மாதிரி. பரிசுனால மாதவன் புகழ் அடைஞ்சிட்டான், அடையாளப்பட்டுட்டான், பரிசு இருக்கான்ல அவங்க அண்ணன் அப்படின்னு. ஏன்னா நண்பர்கள் அதிகம் பரிசுக்கு அப்படிங்கும் போது, இப்போ மாதவன் அவன் பரிசோட அண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்லி அவனுக்கும் பெரிய அறிமுகம் இவனால. ஒரு தடவை ஒரு டிராயிங் மாஸ்டர் என்ன பண்ணாரு, இவன் எப்படியும் விடக்கூடாது, ஒரு பையன் குறும்பு பண்றான்னா அவனுக்குள்ள ஏதாவது ஒரு திறமை ஒளிஞ்சிட்டு இருக்கும், அதை வெளிக்காட்ட முடியாம தான் அப்படி அது குறும்பு மாதிரி வெளிப்படுது, அதனை மடைமாற்றம் பண்ணணும் அப்படின்னு அவனை கூப்பிட்டு, டேய் நீ நல்லா டிராயிங் வரைகிற போல இருக்க, போடுற படம்லாம் போட்டு என்கிட்ட காட்டுறா அப்படின்னு சொன்னார். இவனுக்கு என்னன்னா, நம்ம வந்து என்ன பண்ணணுங்கிறது நமக்கு இன்னொருத்தர் சொல்றதா அப்படின்னு இவன் நினைப்பான். என்ன நீங்க வந்து இப்ப திருத்திருவீங்களா, அப்போ நான் என்ன மோசமானவனா அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிக்கிற ஆள். உடனே ரெண்டு மூணு படம் போட்டு போய் காட்டினான், அவரு அருமையா இருக்குதுடா பெரிய ஆளா வருவிடா அப்படின்னு அவனை மோட்டிவேட் பண்ணி பார்த்தார். ஒரு மாதிரி நல்வழிப்படுத்திடலாம் அப்படின்னு.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள்.

ஆனா அது வேற மாதிரி முடிஞ்சிருச்சு. எப்படின்னா இப்ப கிளாஸ் ரூம்ல போர்டுல நிறைய பணம் வரைஞ்சி வச்சிருவான். எந்த ஆசிரியருடைய பிரிவேடா இருந்தாலும் வந்து அவர் அழிச்சுட்டுதான் பாடம் நடத்தணும். யாரா அதை வரைஞ்சவன் அப்படின்னா சிவன் பேர் தான் சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் மோசமான படங்கள்லாம் வரைய ஆரம்பிச்சு பார்த்து முகம் ஜொலிக்கிற மாதிரி. அப்புறம் பாத்ரூம் இருக்குல்ல அதுல கரியால சின்ன சின்ன படங்கள் அருவருக்கிற மாதிரி. இத தலைமை ஆசிரியர் பார்த்துட்டு இன்னும் முழு அசிங்கமா வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க யாரா இது அப்படின்ட்டு விசாரணை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது ஈஸியாவே தெரிஞ்சு போச்சு இவன் தான் அப்படின்னு. அவனை கூப்பிட்டு யாரா இதெல்லாம் பண்ண சொல்றாங்க உன்ன எப்படா கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல என்ன டிராயிங் மாஸ்டர் தான் வரைய சொன்னாரு அப்படின்ட்டான். அது டிராயிங் மாஸ்டருக்கு பெரிய ஒரு கெட்ட பேராச்சு. அதுலேருந்து இவன் வழிக்கே அவர் வரதில்லை. இப்போ மாணவ பருவம் முடிஞ்சு போச்சு, வளர்ந்துட்டாங்க, அவங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகி போயிடுச்சு, அவங்க வர்றதே இல்லை, வீட்டில் மரியாதை இல்லை அப்படிங்கிற மாதிரி. பரிசு பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் சேர்க்கை சரியில்லாமல் நிறைய கெட்ட பழக்கங்கள் அவனுக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் பக்திமான் மாதிரி வீட்டில் இருப்பான், திருநீர் இட்டுக்கிறதும் கோயிலுக்கு போகிறதும் வர்றதும் இருப்பான். இதை பார்த்த மாதவன் என்ன பண்ணா சாமியே கும்பிட்றதில்ல. அவன் கிட்டத்தட்ட ஒரு ஆத்திகனாவே மாறிட்டான், கடவுள் மறுப்பாளனாவே மாறிட்டான். அவன் ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு போனான், அங்க ஒரு பெண்மணிய சந்திச்சான். அந்த பெண்ணும் ஒரு நாத்திகவாதி, அவளுக்கு கொஞ்சம் குடிப்பழக்கம், அதாவது மாடர்ன் கேர்ள். அவளை ரொம்ப பிடிச்சி போச்சு இவனுக்கு, இவனை அவளுக்கு இவனை பிடிச்சி போச்சு. அப்புறம் வீட்டில் வந்து சொன்னான் அவங்க அப்பா கிட்ட, இதான் நான் கல்யாணம் பண்ணிக்கு போகிற பொண்ணு அப்படின்னு கூப்பிட்டு வந்து காட்டினான். அவருக்கு ஒரே ஷேம், என்னடா இப்படி வந்து நிற்கிற அப்படின்ட்டு. அவர் உடனே இல்லை நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அதாவது அவங்க அப்பாவுக்கு பிடிக்காத பண்ணுங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. அவங்க அப்பாவுக்கு பிடிக்கக்கூடாது பண்ணுறது, அந்த மாதிரி அவன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி, அவங்க வாழ்க்கை அப்படி நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் என்னென்னா அவங்க நாகரிகமான ஆட்கள்ங்கிற போர்வையில் குடிக்க ஆரம்பித்தாங்க ரெண்டு பேரும். பரிசு நிறைய கெட்ட பழக்கங்கள் அது இருந்தாலும் கொஞ்சம் பக்திமான அப்படி அவங்க அப்பாவுக்காக வேஷம் போடுவான். அவனுக்குள்ள பக்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது, வெளியில் மற்றவங்களுக்கும் அப்படி தான் தெரியும் பக்திமான் அப்படின்ட்டு. இவன் ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு இங்கிலீஷ்கார பொண்ணு அதை சந்திக்கிறான். இவனுடைய பக்தி, அவங்க வீட்டோட கல்ச்சர், வாழ்க்கை முறை இதையெல்லாம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு அந்த பொண்ணு இவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுச்சு. சரி, இவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்தான். அப்பா கிட்ட காட்டினான், நம்ம பக்தியெல்லாம் இதுக்கு பிடிக்குது, நம்ம குடும்பத்தில் செய்கிற பூஜை புனஸ்காரம்லாம் இதுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படி இப்படின்னா. உடனே அவர் நம்மளுக்கு ஏற்ற மருமகள் இது தான் அப்படின்னு ரொம்ப அரவணைச்சிக்கிட்டாரு, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு, அக்காவோட தொடர்பு இல்லாமல் போச்சு, அது வர்றதில்லை. மாதவனும் பரசுவோம் எப்பயாவது பேசிக்குவாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: ஷக்கலக்க குட்டீஸ், ஷக்கலக்க குட்டீஸ்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்
3: கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: ஒரு நாள் பரசு அவனை விருந்துக்கு கூப்பிட்டான். வீட்டுக்கு வாடா, என் மனைவி வந்து உங்க ரெண்டு பேர்த்தையும் விருந்துக்கு வர சொல்லி கூப்பிடுறா, இந்த பூஜை நடக்குது அதில் கலந்துக்க சொல்றா அப்படின்ட்டு. இவங்க தான் சாமி கும்பிடாத ஆளுங்களாச்சே, இருந்தாலும் தம்பி கூப்பிடுறானே அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றான். இந்த மாதிரி அவங்க உன்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க, நான் போயிட்டு வரலாமா அப்படின்னு. ஓ கிரேட், நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்களா, சரி அந்த பூஜையில் நம்ம கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். உங்கள் தம்பியோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் தான் ரொம்பவே பொறுப்பில்லாமல் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறா. மாதவனோட வாழ்க்கை ஒரு போலியான வாழ்க்கைங்கிறத பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா அந்த பெண்மணி வந்து இவன் மேலே காட்டிய அன்பு எல்லாமே எப்படின்னா, அந்த நேரத்துக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விட்டு ஒருவர் மனசளவில் விலகி நிற்க ஆரம்பித்தாங்க. இப்போ தன் தம்பி ஃபேமிலியோட நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதும் இவனுக்கு மாதவனோட மனைவியை அங்கே போகிறதுக்காக ரெடியாகிறா. இவனுக்கு போக விருப்பம் இல்லை, அதாவது இவன் வாழ்க்கை சீதளம் அடைஞ்சிருச்சுன்னு அவனுக்கு தெரியுது. அதை நினச்சி சிரிக்கிறான் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். வந்து எட்டி பார்க்குறா அவனுடைய மனைவி என்ன அப்படின்னு, தொடர்ந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவள் கேர் பண்ணுற மாதிரி தெரியல, அவள் கிளம்பி போய்கிட்டே இருந்தா. இந்த மாதிரி இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. மூன்றாம் அவன் என்ற இந்த சிறுகதையின் மூலம் ஆதவன் நமக்கு சொல்ல வரும் செய்தி என்னவாக இருக்கிறது என்று பார்த்தால், இதில் ரெண்டு விதமான கேரக்டர் கொடுக்குறாரு. ஒன்று நல்லவனாக இருந்து வாழ்க்கையை தொலைச்சவன், அப்புறம் மோசமானவனாக இருந்து வாழ்க்கையில் ஜெயித்தவன் அப்படின்ட்டு. இதில் என்ன காரணம், ஒரு நல்லவனாக இருந்தவன் கெட்டு போகிறதுக்கு காரணமாக இருந்தது என்ன? மோசமானவன் நல்லவனாக மாறுறது அது இயற்கை தான். ஏன்னா எல்லாரும் ஒரு நேரத்தில் நம்ம நல்லவனாக மாறிடணும்னு தான் நினைப்பாங்க, அது அந்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். நல்லவனாக இருந்தவன் மோசமாக மாறுறது தான் ரொம்ப சிக்கலான விஷயம். இதில் அவன் அப்படி மாறினதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, அவன் மற்றவங்களை வெறுப்பேற்றுறதுக்காகவே தன்னை மாற்றிக்கிட்டான். தன்னுடைய அப்பாவை வந்து வெறுப்பேற்றணும், அந்த தம்பிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அவர் நினைக்கிற மாதிரி நாம் இருக்கக்கூடாது, அவருக்கு பிடிக்காத மாதிரி தான் நடந்துக்கணும், அவர் நம்மளை கண்டா வெறுக்கணும், அதாவது நம்மளால் அவருக்கு சந்தோஷம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் போலியாக நடந்துக்கிட்ட விஷயம் அவனுடைய உண்மையாக மாறி அவன் வாழ்க்கையவே சீரழிச்சிருக்கு. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். நாம இருப்போம், வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம்.

0: 97.8 ஷக்கலக குட்டீஸ். உதாரணத்துக்கு காய் கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு அம்மா சொன்னாங்கன்னா அம்மா நாளைக்கு போறோமா அப்படின்னு சொல்லி ஏமாத்திடுவான். இதே மாதிரி தான் ஸ்கூல்லையும் அவங்க டீச்சர் வந்து ஒரு ஒர்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே நாளைக்கு செடி ஒன்று எடுத்துட்டு வாங்க, நம்ம ஸ்கூலோட கேம்பஸ்க்குள்ள செடியை நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்ணன் வந்து அசால்ட்டாக விட்டுட்டான். சரி அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் எல்லாருமே செடி எடுத்துட்டு வந்தாங்க. அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகழகா இருந்துச்சு. ஒருத்தர் வந்து இந்த பட்டன் ரோஸு, இன்னொருத்தர் வந்து இந்த மாங்காய் செடி, இன்னொருத்தர் வந்து இந்த மாதுளப்பழம் செடி அப்படின்னு வித்தியாசமா நிறைய எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஆனா கண்ணன் கிட்டயோ எந்த செடியுமே இல்லை. ஸோ டீச்சர் வந்து அவனை கேட்டாங்க, ஏன் கண்ணன் நீ மட்டும் செடி எடுத்துட்டு வரவே இல்லை, நான் நேத்தே சொன்னல அப்படின்னு. அதுக்கு கண்ணன் சொன்னான், நான் மறந்துட்டேன், அப்புறமேட்டு எடுத்துக்கலான்னு விட்டுட்டேன், சாரி டீச்சர் அப்படின்னு சொன்னான். உடனே அவன் வீட்டுக்கு போய் செடி எடுத்துட்டு வரதுக்கு போற வழியில அவங்க அம்மாவே அவனுக்காக ஒரு அழகான குட்டி செடி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. என்ன செடி அப்படின்னா அவனுக்கு பிடிச்ச மாமர செடி, இதை தான் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அம்மா கிட்ட அவன் கேட்டான், அம்மா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அதுக்கு அம்மா சொன்னாங்க, எனக்கு ஃபோனில் மெசேஜ் வந்துருந்துச்சு கண்ணா, மேம் வந்து இன்னைக்கு செடி எடுத்துகிட்டு வர சொன்னது, நீயா என்கிட்ட வந்து கேட்பேன்னு நான் நினச்சேன், ஆனால் நீ கேட்கவே இல்லை, பரவாயில்ல இப்பயாச்சும் பாதி தூரம் இந்த செடிக்காக மிஸ்ஸு சொன்னாங்களேன்னு வந்திருக்கேல்ல, இனிமேல் இந்த ஒரு தப்பை பண்ணாத, எப்பயுமே சொல்கிற நேரத்தில் சொல்கிற வேலையை செஞ்சிரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னென்னா எப்பயுமே நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் அதுக்கான வேலையை செஞ்சிடணும், அப்படி செய்யலை அப்படின்னா அது பயன் இல்லாமல் போயிடும். ஸோ இதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ், சரி ஓகே இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹாய் என் பேர் பிரியவதனா.
0: பிரியவதனா நேம் டிஃபரெண்டா இருக்கே, நல்லா இருக்கு. ஓகே இந்த நேம் வச்சதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு எனக்காச்சும் அம்மா அப்பாட்ட கேட்டிருக்கீங்களா?
1: கேட்டிருக்க.
0: என்ன
1: அழகுன்னு சொல்லுவாங்க, பியூட்டி அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க பேரண்ட்ஸ்.
0: பியூட்டி அழகுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களை மாதிரியே நேமுமே ரொம்ப க்யூட்டாக இருக்கு. அண்டு நீங்கள் வந்து எனக்காக யோசிச்சிருக்கீங்களா நமக்கு பிரியவதனா அப்படின்ற நேமை தாண்டி வேறு எதாவது வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி?
1: ஆ நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். எனக்கு வந்து பூஜா அந்த மாதிரி ஏதாவது பேர் வச்சிருக்கலாமான்னு எனக்கு யோசிச்சேன்.
0: பூஜா அந்த மாதிரிலாம் நேம் வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க. சரி ஓகே, இதை என்னைக்காச்சும் மம்மி டேடிக்கிட்டலாம் சொல்லியிருக்கீங்களா எனக்கு வந்து பிரியவதனான்னு வேண்டாம் பூஜான்லாம் வச்சிருக்கலாம்ல அப்படின்னு எனக்கா சொல்லியிருக்கீங்களா?
1: எப்பயாவது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு
0: ஞாபகம் இல்லை. சரி ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பிரியா கூட பேசலாம். ஸ்டேடியூண்டா இருங்க, நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366333300.

0: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட பிரியா தான் ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருந்தாங்க. அடுத்ததா நம்ம பிரியா கூட பேசிடலாம். இப்போ இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் மதுமிதா மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பத்தியும், அதை மேம்படுத்துறதுக்கு இன்னும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்க எங்கேயாச்சும் வெளியில கூட்டிட்டு போனா இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்தாலே அப்படியே வைப்ரண்டா இருக்கும் இல்லையா, கலரு ப்ளூ ரெட்டு இந்த மாதிரியான கலர்லாம் பார்த்து அட்மையர் ஆகி, ஸோ எனக்கு வந்து அது வேணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ராவடி பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸை குழந்தைங்க எடுத்துக்கிறதுனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேம்?
3: குழந்தைங்க அடம் பிடிக்கிறாங்க, அவங்க சந்தோஷப்படுத்துங்கிறதுக்காக நம்ம ஜங்க் ஃபுட்ஸும் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸும் வாங்கி தர்றோம். பட் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அது என்னென்னு நம்ம பார்த்துடலாம். நம்பர் 1 என்னென்னா, இந்த மாதிரி ஃபுட்ஸில் வந்து நியூட்ரியன்ஸ், அதாவது குழந்தைகளுக்கு தேவையான சத்து எதுவுமே இருக்காது. ஸோ இதனால் அவங்க வளர்ச்சி பாதிக்கப்படலாம். நம்பர் 2 என்னென்னா, இது எல்லாத்துலேயுமே கலரிஸும் சுகர்ஸும் தான் ஜாஸ்தியாக இருக்கிறனால குழந்தைகளோட உடல் பருமன் ஜாஸ்தி ஆகலாம். ஸோ அவங்க வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வரக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். நம்பர் 3, இந்த மாதிரி ஃபுட் எல்லாமே குழந்தைங்களுக்கு ஒரு அடிக்ஷனை ஏற்படுத்தும். ஸோ அந்த அவங்க ஒரு தடவை சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா திரும்ப திரும்ப அது வேணும்னு நினைப்பாங்க. நம்பர் 4, இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், சாக்லேட்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஹை சுகர் கண்டென்ட்னால குழந்தைகளோட பற்களில் சொத்தை ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்பர் 5 என்னென்னா, குழந்தைகளுக்கு அஜீர்ணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. நம்பர் 6, அதிகமான சுகர் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் அவங்க சாப்பிட்றது மூலமாக குழந்தைங்களுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க எஜுகேஷனில் கவனம் செலுத்த முடியாமல் போகலாம்.
2: தேங்க்யூ மேம், நிறைய விஷயங்கள் இணைந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி குழந்தைங்களுக்கு ஜங்க் ஃபுட்ஸ் கொடுக்கறத தவிர்த்துட்டு அந்த ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் நிறையா வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சூப்பரான ரெண்டு பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா, உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டைல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707.8. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட ஓட்டை தட்டி விட்டுருங்க. அண்ட் அடுத்ததான் நம்ம பிரியா கூட பேசலாம். ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க சோனா எஃப்எம் 107.8.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: எழு எழுந்து நில், உள்ளத்தில் நெருப்பை ஊது, பயம் என்பதை தீயில் சுடு, வாழ்வே இது போராட்டம்.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஹே பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏ பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: இயற்கை வளங்களின் பாதுகாப்பு மனித முன்னேற்றத்தின் அவசியமான அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம பிரியா கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம பிரியா கூட பேசிடலாமா? பிரியா, உங்களுக்கு வீட்டில் யாரை ரொம்ப பிடிக்கும்?
4: எல்லாருமே ரொம்ப பிடிக்கும்.
3: எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே. இந்த ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து இவங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அது யாரு?
4: என்னோட சிஸ்டர்.
3: உங்க சிஸ்டர்? சரி, உங்க சிஸ்டர் என்ன பண்றாங்க?
4: இப்ப அவன் 9th படிக்கிறா, இந்த ஸ்கூல் தான்.
3: ஓகே ஓகே. சரி, சிஸ்டர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க, அப்ப கண்டிப்பா நீங்க வந்து சண்டையே போடுக்க மாட்டீங்க, அவ்வளவு க்ளோஸா ஒத்துமையா இருப்பீங்க தானே?
4: அது அடிக்கடி சண்டை போடுவேன் எப்பவுமே.
3: இது சண்டை போடுவீங்களா? நான் கேட்டதுக்கு அப்படியே உல்டாவான பதிலா இருக்கே. சரி, எது எதுக்குலாம் சண்டை போடுவீங்க மோஸ்டா?
4: டிவி சேனல்ஸ் மாத்துறது, போன் பாக்குறதுக்கு, சோ அந்த மாதிரி நிறைய இதுக்கு சண்டை போடுவேன் எப்பவுமே.
3: டிவி சேனல் மாத்துறது, போன் பாக்குறது, ஓகே ஓகே. யூஸ்வலா எல்லாரும் வீட்லயும் நடக்கிறது தான். சரி, லாஸ்டா யார் வின் பண்ணுவா?
4: வின் பண்ணதெல்லாம் இல்ல, அப்படியே போயிடுவோம், அப்புறம் திரும்ப பேசிப்போம் கொஞ்ச நேரம் கழிச்சு.
3: குட். என்னதான் சண்டை போட்டாலும் திரும்பி கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க வந்து எப்பயுமே ஒன்னா சேர்ந்துருவீங்க. சரி ஓகே. சரி, உங்களுக்கு யார் அதிகமா ஹெல்ப் பண்ணுவா? அக்கா தானே?
4: ஆமா, அவ தான் எப்பவுமே ஹெல்ப் பண்ணுவா.
3: எப்படி கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா? சரி, என்னென்ன மாதிரியான ஹெல்ப் எல்லாம் வந்து அக்கா உங்களுக்கு பண்ணுவாங்க?
4: மேக்ஸ் எந்த சம்ஸ் டவுட்டா இருந்தாலும் சொல்லி தந்துருவா. மத்தபடி எக்ஸாம்னா அவளுக்கு படிக்கிறது விட்டுட்டு எனக்கு வந்து சொல்லி கொடுத்தது தான் அவளே எக்ஸாமுக்கு படிப்பா. சோ அந்த மாதிரிலாம் அவ ஹெல்ப் பண்ணுவா.
3: எல்லாருமே சொல்லுங்க. சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி கூட. அடுத்து பிரியா வந்து அவங்க அக்காவுக்காக ஒரு தேங்க்யூ வந்து சொல்ல போறாங்க நம்ம சோனா எஃப்எம் மூலமா. சோ கேளுங்க, சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி கூட. இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வந்துருங்க. அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்க கால் பண்ணி ஓட் பண்ண வேண்டிய நம்பர் 9787070 8 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஓட்டை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: இட்லியிலேயே தோசையிலேயே வெரைட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு டிஷ்ஷை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் நினைக்கலாம், என்னடா இட்லியை அழுத்தி அழுத்தி சொல்கிறாங்களே இட்லி தானோ அப்படின்னு. இட்லி தான் கண்டிப்பாக, ஆனால் இது எப்பயுமே நம்ம செய்கிற அரிசி மாவு இட்லி கிடையவே கிடையாது. கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் இட்லி அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இதுக்கு இன்னொரு பேருமே இருக்குது, முட்டை இட்லி அப்படின்னு கூட சொல்லலாம். இது ரெண்டுமே காம்பினேஷனாக இருக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷை தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் 50 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் அண்டு 2 முட்டை, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி அண்டு காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று. காரத்துக்கு பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் முக்கியமான விஷயம் கலர் மாறும். ஸோ அதனால மிளகாய் தூளுக்கு பதிலாக நம்ம பச்சை மிளகாயே சேர்த்துக்கலாம், அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அண்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இவ்வளவு தான் இந்த இட்லிக்கு தேவையான பொருட்களே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பன்னீரையும் கொஞ்சோண்டு அது கூட மஞ்சத்தூள் உப்பு அதுக்கப்புறமேட்டு காரத்துக்கு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணி அரைச்சி எடுத்துடணும். இப்போ முட்டை இருக்கு இல்லையா, முட்டையை வந்து நம்ம எப்பயும் போல நல்லா விஸ்க் பண்ணி எடுத்து வச்சு பன்னீரையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு அண்ட் அது கூடவே தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி லைட்டாக தூவி விட்டு வேணும்னா இதில் நம்ம வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம், தக்காளி அண்ட் காய்கறிகளை கூட இதில் நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்து ஃபுல்லாக நல்லா விஸ்க் பண்ணி கலந்துட்டு இட்லி பாத்திரத்தில் எப்பயும் போல் எப்படி நம்ம இட்லி அவிப்போமோ அதே மாதிரியே இதையுமே சின்ன சின்னதாக ஊற்றி வச்சு ஒரு 10-12 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டோன்னு வைங்களேன், அவ்வளோ ப்ரோட்டீன் ரிச்சான எக் இட்லி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே இந்த மாவு இட்லி தானே அவங்க சாப்பிட்ருப்பாங்க. ஸோ ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நீங்கள் நினைக்கலாம் இட்லினா வெள்ளை கலரில் தானே இருக்கும், இது என்ன கொஞ்சம் கலர்லாம் மாறுமா அப்படின்னு. ஆமாம், லைட்டாக கலர் மாறும், எல்லோ கலரில் இருக்கும். பட் இருந்தாலும் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட அடிச்சுக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நார்மல் இட்லியை விட இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்டுமே இருக்குது. ஸோ பன்னீரில் எல்லாருக்குமே தெரியும் புரத சத்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி முட்டையிலையுமே அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு டிஷ்ஷை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. 2 பாட்டு கேட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீ அருணி என் கூட, பாட்டு கேட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட பிரியா தான் ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பிரியா கூட பேசிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே நம்ம கூட இந்த நேரத்துல

0: ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் ஜெயா மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட எஜுகேஷன் வைஸா குழந்தைங்க டெவலப் ஆகிறதுக்கு மேலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இந்த தனித்திறமைய குழந்தைங்க கிட்ட இருந்து வெளியில கொண்டு வர்றது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம்தான், ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கே தெரியாது. ஸோ இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எப்படி மேம் வெளியில கொண்டு வர்றது?
1: இப்ப நல்ல திறமை அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம பேரண்ட் கிட்ட கூட்டு பேசுவோம். ஒரு நல்ல பாட்டு பாடுது, அது தனியா ஒரு மியூசிக் கிளாஸ் அனுப்புவோம், அல்லது ஏதாவது வேற ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்டல் இதுல இதா இருக்கு அந்த பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்களுடைய சப்போர்ட்டையும் நம்ம இதுல சீக் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா டெவலப் ஆகும், சரிங்களா? ஒரு ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா படிக்கவே பிடிக்காது, ஆனா பாத்தீங்கன்னா யோகால சூப்பர் லெவல். இப்ப அந்த பொண்ணு நம்ம நம்ம ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நல்லா என்கரேஜ் பண்ணி இப்ப வந்து இந்த பேரா ஒலிம்பிக் அளவுக்கு போற அளவுக்கு சூப்பரா வரக்கூடியது. ஆனா லேர்னிங்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா ஃபீல் பண்ணுது, பட் இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில ரொம்ப அதாவது யூனிக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி பண்ணணும். சில நேரங்களில் என்ன செய்கிறோம்னா ஒரு டிராயிங் கிளாஸ்க்கோ ஒரு டான்ஸ்க்கோ ஒரு பாட்டுக்கோ அந்த மாதிரி நிறைய பேர் செய்கிறாங்க.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நம்மளுமே சின்ன சின்ன சப்போர்ட்டை நம்ம சைட்லேருந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு இண்டிவிஜுவல் திறமை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பிரியா கூட பேசிடலாம். பிரியா, உங்களுக்கு உங்கள் சிஸ்டர் தான் வந்து எல்லா இடத்துலையுமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் நீங்கள் வந்து சொன்னீங்க. ஸோ இதை வந்து சிஸ்டர் கிட்ட சொன்னீங்களான்னு கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம சோனா இப்போ மூலியமா நீங்கள் உங்கள் சிஸ்டருக்கு சொல்ல போறீங்க, இவ்வளோ நாள் எனக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படிங்கிறத அவங்க பேரோட நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புறீங்களோ அதை அப்படியே சொல்லுங்க, ஓகேவா?
2: தனு, தேங்க்யூ. நீ தான் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க எனக்கு, என்னோட ஸ்டடீஸ்க்கெலாம் நீ தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்க, தேங்க்யூ தனு.
0: சூப்பர், பக்காவாக சொல்லிட்டீங்க, சரி ஓகே. அண்ட் அதே மாதிரி தனு வந்து உங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல, நீங்கள் தனுவுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவீங்களா இந்த மாதிரி?
2: அவள் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறதுன்னா அந்தளவுக்கு நான் எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டேன், ஏதாவது அவளோட பழைய திங்ஸ்லாம் பழச கேட்டால் நான் வந்து சொல்லுவேன். இப்போ அவள் வந்து செவன்த்தோடது சொல்லித்தானா நான் சொல்லுவேன், அவளுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் நான் சொல்லுவேன், எனக்கு நான் படிக்க போகிறதெல்லாம் அவள் சொல்லி தருவாள்.
0: ஓகே ஓகே, சூப்பர். ரெண்டு பேருமே ஜாலியாக வந்து ஹாப்பியாக இதே மாதிரி சப்போர்ட்டிவாக எப்பயுமே இருக்கணும். அண்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க, தேங்க்யூ.
2: தேங்க்ஸ்.
0: ஓகே, அண்ட் அதே மாதிரி நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ். நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்னி என் கூட. அடுத்ததாக 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நிகழ்ச்சியை கேளுங்க. மறுபடியும் நான் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. அயோத்தியா மலைகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நானுமே கேள்விப்பட்டது இல்லைங்க. ரீசெண்டா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது இந்த அயோத்தியா மலைகளை பத்தியுமே தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 8 மணிக்கு ஓடோடியும் வந்துட்டேங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. மேற்கு வங்காளத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆழமான மலைப்பகுதி தான் அயோத்தியா மலை. இது ஒரு சாதாரண மலை மட்டும் இல்ல, ஒரு சின்ன பீடபூமியும் கூட. இயற்கை மற்றும் புவியியல் அதிசயங்களோட சேர்க்கைன்னு சொல்லலாம். இந்த மலைகள் எங்க இருக்கு தெரியுமா? மேற்கு வங்காளத்துல புருலியா மாவட்டத்துல சோட்டா நாக்பூர் பீடபூமியோட ஒரு பகுதியா இருக்கு. இது கிழக்கு தொடர்ச்சி மலைகளோட நீட்டிப்பாவும் பார்க்கப்படுதுங்க. இந்த மலைகள்ல இருக்கக்கூடிய உயரமான சிகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சந்துபுரு சிகரம் தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கோர்கபுரு, சாந்தினி பஹார், மியூர் பஹார். இந்த சந்துபுரு சிகரம் மட்டுமே 720 மீட்டர் உயரம் கொண்டது. இந்த மாதிரி பல சிகரங்கள் இந்த இடத்துல இருக்குங்க. இந்த பகுதியில நில அமைப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? மேடு பள்ளமான நிலம், சிவப்பு கலர்ல மண்ணு, அதாவது செம்மண்ணு, வறண்ட இலையுதிர் காடுகள். இதனால சால், பலாஸ், மூங்கில் இந்த மாதிரியான மரங்கள் இங்க அதிகமா வளரும். இந்த மலைப்பகுதியை உயிரோட்டமா வச்சிருக்கிறது கங்ஷாவதி நதி, சுபர்ணரேகா நதி, குமாரி நதி தாங்க. இது எல்லாமே சேர்ந்து நீர்ப்பாசனத்துக்கும் சூழலுக்கும் முக்கிய பங்கு கொடுக்குது. இங்க இருக்கக்கூடிய காலநிலை கோடை காலம் வெப்பமாகவும் குளிர்காலம் இனிமையாகவும் மழைக்காலம் ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கும். இதனால சுற்றுலாவுக்கு ஒரு சூப்பரான இடம்னு கூட சொல்லலாம். இந்த மலைகள்ல என்ன ஸ்பெஷல் தெரியுமா? பாறைகள் 1 பில்லியன் ஆண்டுகள் பழமையானதா இருக்கு, இயற்கை எரோஷன் மூலமா உருவானதா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இயற்கை எரோஷன் மூலமா உருவான பள்ளத்தாக்குகள், நீர்வீழ்ச்சிகள் எல்லாமே இருக்குங்க. இதனால இது ஒரு ஜியோ டூரிசம் ஹாட்ஸ்பாட்டாகவுமே இருக்கு. இந்த இயற்கையை பார்த்தா நமக்கு ஒரு உண்மை புரியுங்க, பூமியோட வரலாறு நம்மளோட கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்குன்னு. அயோத்தியா மலைகள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் இயற்கை ஒரு புத்தகம், அதை படிச்சு கத்துக்கோங்க அப்படின்றது தான். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தரும் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு. கேட்டுடுவாங்க நேர்களே, தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்நாய்க்கு மட்டிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: எல்லாருக்கும் வணக்கம், நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கிறார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகுல. ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறாரு. ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகு எடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கீழே கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையைச் சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றதான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றதான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டென்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நான் ஏற்காடுக்கு நடூர் கிராமத்துக்கு வந்து போயிருந்தேங்க. அங்கே வந்துட்டு லோகநாதன் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்திச்சிருந்தேன். அப்போ அவர்கிட்ட அங்கே வந்துட்டு மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய வசதிகள்லாம் என்னென்ன, என்ன மாதிரி விவசாயங்கள்லாம் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் கிராமத்தில் தேவையான அத்தியாவசிய வசதிகள்லாம் இருக்கா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேங்க. நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதோ உங்களுக்காக அவர் பேசினது அவரோட குரல்லையே.
4: வணக்கம் அண்ணா.
5: வணக்கம் சார்.
4: உங்கள் பேர்?
5: லோகநாதன்.
4: எந்த ஊர் அண்ணா?
5: பட்டிப்படி, நடூர் சார்.
4: இப்போ இங்கே மக்கள் விவசாயம் என்னென்ன விவசாயம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க
5: சார்? மிளகு, காப்பி, இதை விட்டால் வேலை வந்து கூலி தொழில் தான். அடுத்த எஸ்டேட்டுக்கு தான் வேலைக்கு போய் ஆகணும். அது போனால் 10 ரூபா கிடைக்கும்.
4: ஸோ எஸ்டேட்டுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும், என்ன சம்பளங்கள் கிடைக்கும்
5: சார்? காலையில் வந்து 8 மணிக்கே போயிடணும் சார். காலையில் 7 மணிக்கு போயிடணும். மேக்ஸிமம் பார்த்தோம்னா சாயந்தரம் 4:30 அனுப்பி விட்ருவாங்க. அது மேக்ஸிமம் பார்த்தோம்னா 389 ரூபா சார் சம்பளம். அவ்வளோதான் சார்.
4: நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க
5: சார்? நான் வந்து டிரைவர் சார்.
4: ஓகே. நான் இப்போ டிரைவிங் அப்படின்னா ஏற்காட்டில் டிரைவிங் அப்படின்றது வந்துட்டு நீங்கள் கார் டிரைவ் பண்ணிட்டுருக்கீங்களா இல்லை லாரி ஏதாவது அந்த மாதிரி?
5: கார் டிரைவர் தான் சார். எனக்கு ஒரு நாளைக்கு 700 ரூபா சார் சம்பளம். அவ்வளோதான். சாப்பாடு, சொந்த சாப்பாடு.
4: ஓகேண்ணா. இப்போது இங்கே இந்த கிராமத்தில் மக்கள் வாழ்வாதாரத்துக்காக வேறு ஏதாவது வேலை செஞ்சிட்ருக்காங்களா?
5: கண்டிப்பாக சார். இப்போ அந்த நூல வேலை கொடுத்தாங்க சார், அது இப்போ கொஞ்சம் நிறுத்திட்டாங்க. அது பெண்டிங் ஆகிப்பிச்சு. அப்புறம் இருக்கிற வேலை அப்படி செஞ்சுட்டு அப்படியே இருக்காங்க. ஏதோ தோட்டத்துக்கு வேலை கூப்பிட்டதுனால ஒரு 300 சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க.
4: ஓகேண்ணா. இப்போ உங்கள் கிராமத்தில் என்ன பள்ளிக்கூட வசதிகள் இருக்குங்களா
5: சார்? பள்ளிக்கூட வசதி இருக்குது, ஆனால் இருக்கிற இடத்துல கட்ட மாட்டிருக்காங்க. சொந்த இடத்துல வந்து கட்டிட்டுருக்காங்க. நம்ம சொந்தமாக நிலம் வாங்கி போட்ட இடத்துல அவங்க கட்டிக்கிட்டு ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க.
4: ஓகே. நீங்கள் வாங்கி வச்ச இடத்துல வந்துட்டு அவங்க
5: வாங்கி வச்ச இடத்துல அவங்க யூஸ் பண்ணிட்டுருக்காங்க சார்.
4: ஓகேண்ணா. ஸோ இங்கே மருத்துவமனை வசதிகள் ஏதாவது?
5: கண்டிப்பாக இல்லை சார். ஏற்காடு தான் போய் ஆகணும்.
4: எத்தனை கிலோமீட்டர்?
5: கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர்.
4: 8 கிலோமீட்டர். இப்போ எமர்ஜென்சி அப்படின்னா என்ன பண்ணுவீங்க?
5: ஏற்காடு தான் போய் ஆகணும்னா சாக வேண்டி தான். போகிற வழியில் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
4: ஆம்புலன்ஸ்லாம் வருதா?
5: அதெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் சார். டவர் இருந்துச்சுனா தான் ஃபோன் பண்ணி வர சொல்ல முடியும். ஏதோ சொந்த வண்டி இது வச்சு எடுத்துகிட்டு போவோம். அப்புறம் ஒன்றும் பண்ண முடியுது. கூட்டு போவோம். பாதி வரல முடிச்சுன்னா அப்படியே திருப்பி தான் வர முடியும். அந்த கம்ப்ளைண்ட் டவரை கம்ப்ளைண்ட் தான். டவர் இல்லாத பிரச்சனை தான் சார். அங்கே நடுவருக்கு பொறுத்த வரைக்கும் டவர் இல்லாத பிரச்சனை தான்.
3: நேர்களே, ரொம்ப தெளிவாக பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு லோகநாதன் அண்ணா. இவ்வளோ விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். நேர்களே, கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhaningaloda future beautiful ah design panna Sona Valiyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 944259216 0.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற? அத சாப்பிடாத, இத சாப்பிடாதன்னு ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைனு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பூமியின் பாதுகாப்பு, மனித குலத்தின் பாதுகாப்பு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டென்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். நம்ம நிகழ்ச்சியோட இந்த பகுதியில ஏற்காடு மக்கள் பாடக்கூடிய பாடலை கேட்டு ரசிப்போங்க. அந்த வகையில இன்னைக்கு செம்மனத்தம் கிராமத்துல வசிக்கக்கூடிய சின்னத்தாய் அப்படின்ற அக்காவோட பாடல் தான் கேட்க போறோம். வாங்க, அந்த பாட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கேட்டுருவோம்.

நேத்து முடிக்கல மாப்பத்திர அஞ்சி கிண்ணை சந்தனாங் அஞ்சி கிண்ணி குங்குமாங் அள்ளி அள்ளி வீசுதம்மாங்கள கணத்தம் தேர் மேல ரா

ரொம்ப அருமையா இருக்குல்ல நேர்களே. சின்ன தாயக்கா நாட்டுப்புற பாட்டு மட்டும் இல்லைங்க, கும்மி பாட்டு, தெருக்கூத்து, நாடகங்கள்னு எல்லாத்துலேயுமே வந்துட்டு பூந்து விளையாடுறாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப அருமையா வந்துட்டு நம்மளுக்காக இந்த பாடலை பாடி கொடுத்தாங்க. இந்த பாடலை பாடினதுக்காக அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க நேர்களே, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம நிகழ்ச்சியோட 4வது பகுதியில் எப்பயுமே ஏற்காட்டில் பதிவு செய்யப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்பீசிஸை பற்றி தெரிஞ்சுப்போங்க. அந்த வகையில் இன்னைக்கு லாண்டனா பக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன பூச்சியை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு தெரியாமல் பெரிய சேதம் விளைவிக்கக்கூடிய ஒரு சின்ன பூச்சி தாங்க இந்த லாண்டனா பக். இது இதோட அளவில் வேணா சின்னதாக இருக்கலாம், ஆனால் இதோட தாக்கம் ரொம்ப பெருசுங்க. இது பல வகை தாவரங்களை, லாண்டானா, சிட்ரஸ், அலங்கார தாவரங்கள் எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடிய ஒரு தீங்குயிரி தான். இதை நம்ம ஏற்காட்டில் பதிவு செஞ்சுருக்காங்க. இதோட தோற்றம் எப்படி இருக்கும் தெரியுமா? சுமாராக 1.5 மில்லிமீட்டர் அளவு இருக்கும். உடலுக்கு மேலே வெள்ளை மெழுகு மாதிரி மூடப்பட்டிருக்கும். பின்னால் நீண்ட மூட்டை பை மாதிரி இருக்குங்க. இதை பார்த்தா ஒரு சின்ன காட்டன் பீஸ் மாதிரி தெரியும். இதோட வாழ்க்கை சுழற்சி, அதாவது இளம் பூச்சிகள் 3 வளர்ச்சி நிலைகளில் இருக்கும். எல்லாமே மெழுகால் மூடப்பட்டிருக்கும். ஆண் பூச்சிகள் இருக்கிறது கொஞ்சம் அரிதான விஷயமாகவே இருக்குங்க. இது ஒரு ப்ரிமிட்டிவ் ஸ்கேல் இன்செக்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உடலுக்குள்ள பாக்டீரியாவை வச்சுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு விசித்திரமான உயிரி. இந்த பூச்சி என்ன பண்ணும் தெரியுமா? தாவரத்தோட ஃப்ளோயம், அதாவது உணவு சத்தை உறிஞ்சிடும். தாவரத்தோட வளர்ச்சியை குறைக்கும். ஹனிடியூ அப்படின்ற ஒட்டு தாவரத்தை வெளியிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? கரும்பூஞ்சை வளர்ச்சி அடையும். இலைகள் கருப்பாக மாறும். தாவரம் பலவீனமாயிடும். இது உலகம் முழுசுமே ஆப்பிரிக்கா, ஆசியா, அமெரிக்கா மற்றும் பசுமை குடில்களில் பரவலாக இருக்குங்க. இதை எப்படி கட்டுப்படுத்தலாம்? இது தாங்க சுவாரஸ்யமே. சாதாரண பூச்சிக்கொல்லிகள் வேலை செய்யாது. ஏன்னா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய மெழுகு பாதுகாப்பு அதுக்கு கவசமாக இருக்குது. ஆனால் இயற்கை தீர்வு இருக்குங்க. ஒரு கொன்றுண்ணி வண்டு. இந்த வண்டு இந்த பூச்சியை சாப்பிட்டு கட்டுப்படுத்துது. அது என்ன வண்டு தெரியுமா? ஹைப்ராபீஸ் பான்த்ரீனா அப்படின்றது தாங்க. அப்புறம் இந்த பூச்சி நமக்கு என்ன விஷயத்த சொல்லி கொடுக்குது தெரியுமா? இயற்கையிலேயே பிரச்சனைக்கு தீர்வு இருக்குன்றத சொல்லுது. நம்ம அதை

புரிஞ்சுக்கிட்டு சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா சூழ்நிலையை காக்க முடியும். இந்த சின்ன லேண்டனா பூச்சி நமக்கு சொல்லக்கூடிய இன்னொரு பாடம், சின்ன வடிவங்களையும் கவனிக்கல அப்படின்னா பெரிய பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றது தாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்துக்கு வடக்கு மேட்டு நிலங்களில் வாழ்ந்த ஒரு தனித்துவமான பழங்குடி மக்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க யார் அப்படின்னா அனேவான் மக்கள். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான், அவங்க தருண் தாங்க. அனேவான் அப்படி இல்லைன்னா அனேவான் அப்படின்னுமே இந்த அனேவான் மக்களை கூப்பிடுவாங்க. பெரிய நிலப்பரப்பில் பரவி இருந்தாங்கங்க இவங்க. மலைகள், பீடபூமிகள் மற்றும் இயற்கை வளங்கள் நிறைந்த இடங்களில் அவங்களோட வாழ்க்கையை வடிவமைச்சாங்க. மொழியை பற்றி பேசணும் அப்படின்னா அனேவான் மக்கள் நாகன்யாவானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொழியை பேசுனாங்க. இந்த மொழி ஒரு காலத்தில் தனித்துவமானதாக இருந்ததுங்க. ஏன் தெரியுமா? பக்கத்தில் இருக்கக்கூடிய மொழிகளோட இதுக்கும் ஒற்றுமை இல்லை அப்படின்ற மாதிரியே தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? முதல்ல இருந்து சில எழுத்துக்கள் காலப்போக்கில் மறைஞ்சதுனால தான் அது வேறுபட்டதாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் 100க்கும் மேற்பட்ட ஒத்த சொற்கள் மற்ற மொழிகளோடு இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க. அனேவான் மக்களோட நிலப்பரப்பு சுமாராக 8300 சதுர கிலோமீட்டர். நியூ இங்கிலாந்து பீடபூமி முழுசாக மலைத்தொடர்கள், பள்ளத்தாக்குகள், இது எல்லாமே அவங்களோட வாழ்க்கையோட ஒரு பகுதியாக இருந்ததுங்க. சமூக அமைப்புமே ரொம்ப சுவாரஸ்யமானது. அவங்களுக்குன்னு பல குழுக்கள் இருந்ததுங்க. திருமண முறையில் கூட ஒரு ஒழுங்கு இருந்தது. சில குறிப்பிட்ட குழுக்கள் ஒன்றோட ஒன்று மட்டும் கலப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இது சமூக சமநிலையை பாதுகாக்கிறதுக்காக உதவுனதுங்க. ஆனால் வரலாறு கொஞ்சம் கஷ்டமானது. 1900களோட தொடக்கத்தில் அனேவான் மக்கள் பல இடங்களில் சிதறி வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுங்க. சிலர் அடிப்படை வசதிகளே இல்லாத இடங்களில் வாழ்ந்தாங்க. 1960 மோசமான சூழ்நிலைகள்னால குழந்தைகள் உயிரிழந்த சம்பவங்களும் நடந்தது. அதுக்கப்புறம் அரசு உதவி செஞ்சது. அவங்களுக்கு புதிய குடியிருப்புகள் அமைக்கப்பட்டது. இப்படி சவால்களை சந்திச்சாலும் அவங்க தங்களோட அடையாளத்தை இழக்கலைங்க. இவங்களோட மொழியில சில சுவாரஸ்யமான சொற்களுமே இருக்கு. கியா யா அப்படின்னா உணவுன்னு அர்த்தம், ஜார்வான்பா அப்படின்னா குளிர்காலம் அப்படின்னு பல சொற்கள் இருக்குங்க. இந்த கதையில ஒரு முக்கியமான உண்மை இருக்கு. மொழி மாறலாம், வாழ்க்கை மாறலாம், ஆனா மரபு மட்டும் மறையவே மறையாது. அனேவான் மக்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளவு மாற்றங்கள் வந்தாலும் நம்ம அடையாளத்தை காப்பாத்துறது முக்கியம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேயர்களே நம்ம நிகழ்ச்சியில. ஆனா இன்றைய நிகழ்ச்சியில இல்லை, இதோட இன்றைய நிகழ்ச்சி முடியுது. நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன எஃப்எம்இன் 9787-707 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட வாட்ஸ்அப் அனுப்பலாம். அப்படி இல்லைனா கால் பண்ணியுமே சொல்லலாம். நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சொன்ன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி, மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து. டாடா பை பை நேயர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை, மறக்காத இருக்கிற நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்குங்க. அப்படி இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு துணை நடிகை. அவங்க இந்த சமூகத்து மேலே வச்சுருக்கிற ஒரு பற்று, அவங்களோட நினைவுகள், அது எல்லாத்தையும் தான் நான் வந்து சொல்ல போகிறேங்க. கீதா ஒரு துணை நடிகையாக இருக்கிறாங்க. அவங்க 2018 அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினம், அன்னைக்கு காலையில் கீதா வந்து அவங்க வீட்டில் இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பொண்ணு வந்து இவங்கக்கிட்ட, அம்மா அங்கே கால்வாய்க்கு கிட்ட, கால்வாய்க்குள்ளார ஒரு குழந்தை அலற சத்தம் கேட்குதுமா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன், கால்வாய்க்குள்ளார குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே ஷாக் ஆகிட்டு, கால்வாய்க்குள்ளார குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துருக்குறாங்க. அந்த கால்வாயில் பிறந்த ஒரு சின்ன குழந்தை அங்கே வந்து இருந்திருக்குங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப பதறி போயிட்டாங்க இவங்க. அதாவது அந்த குழந்தை அழுதுட்டு இருக்கிறப்ப எல்லாருமே வந்து சுற்றிலும் அதை வந்து என்னடா குழந்தை அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தைய அந்த கால்வாயிலிருந்து எடுத்து எந்த ஒரு பிரச்சனையும் அந்த குழந்தைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவோட எப்படி எடுக்கிறாங்களோ அதை வந்து வீடியோவும் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அந்த குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா கால்வாயில் கிடக்குதுங்க. கால்வாயில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புழு பூச்சி, அதுக்கப்புறம் சின்ன சின்ன நிறைய சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வந்து இருக்கு இல்லைங்களா, அந்த பூச்சிகள்லாம் அந்த குழந்தையை கடிச்சிட்டு இருக்குதுங்க. அப்போ உடனே அந்த குழந்தையை எடுத்து போயிட்டு குளிப்பாட்டிட்டு அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு துணியை சுற்றி இவங்க வந்து வச்சுருக்கிறாங்க. அப்போ போலீஸ்காரங்கெல்லாம் வராங்க. உடனே பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தைய மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. தொடர்ந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவங்க கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. கீதா அவங்களுடைய ஒரு கதையை, அவங்களுடைய நினைவுகளை நான் வந்து இன்றைக்கி சொல்லிகிட்டே இருக்கேன். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இப்போ 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

நிறசேலையில் வந்த தேவதை, இதுபோல் இதுவரை இந்த அழகை யாரும் காணலையே. தடுமாறி போய் நின்றேன் பெண்ணே, உன் நடை அழகை கண்டு வியக்கிறேன், தயங்குகிறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
1: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸாக சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்போ ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொன்னதானே, ஸ்கில் ட்ரைனிங்ல வந்து நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்ல வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமா அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு DSR, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட், 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல எப்படி நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்களேன், பணம் கொடுத்து படிக்க முடியாது, அவங்களுக்குலாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 ரூபீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப DSR வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா, அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி ஹெல்த் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு, லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், க்ரூமிங், கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட் முத்திரை போட்ட சர்டிபிகேட், அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நமக்கு என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழில் கேத்த மாதிரி லோன்ஸ் வந்து அத்தனை லட்சம் அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு, சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணாம். அந்த மாதிரி வந்து இவ்ளோ சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த சலுகையும் கொடுக்கறாங்க. இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு 470 hours, 45 days வரும். அந்த 470 hours முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுடைய ஸ்கில்லே வேற மாதிரி போயிடும். அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து மைக்க கொடுத்து பேச சொல்லி, அது இல்லாம பிரசன்டேஷன் PPT எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பண்ணி கொடுத்து, அவங்க வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து PPT ல வந்து பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி முடிச்ச உடனே நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஃபேர் வைக்கிறோம். அந்த ஜாப் ஃபேர்ல நிறைய கம்பெனிஸ் வராங்க, அவங்களுடைய திறமைகளை பார்த்து எந்தெந்த போஸ்டிங்கோ அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்லயும் டை அப் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாப் ஃபேர் வரக்கப்ப எங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்கான்றப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரி கம்பெனிஸையோ ஆபீசஸையோ என வர வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே நழுவ விடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்க. இதை எத்தனை பேர் தான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஏன் இதை சோனா FM ல இருந்து சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை கேட்கறவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இதை வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்றதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு சோனா FM ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க தெரியப்படுத்துறோம்.
0: சோனா FM 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
2: சந்திர நாமக்கல், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலையும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, கீதா துணை நடிகை அவங்களோட ஒரு கதை தாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டு பக்கத்தில் கால்வாயில் ஒரு சின்ன பச்சிளம் குழந்தை கிடந்திருக்குங்க. அதை பார்த்த உடனே அவங்க பொண்ணு, அந்த கால்வாயில் குழந்தை இருக்குமா, குழந்தை அழுகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க போய் பார்க்குறாங்க, அந்த குழந்தைய வந்து எடுத்து சுத்தம் பண்ணி குளிக்க வச்சு ஒரு துணி சுற்றி வைக்கிறாங்க. அப்புறம் போலீஸ் வராங்க, போலீஸ் வந்து அந்த குழந்தைய மருத்துவமனை கூட்டிகிட்டு போகிறாங்க, இவங்களும் கூடவே போகிறாங்க. அந்த குழந்தைக்கு பார்த்திங்க அப்படின்னா, அங்கே அந்த கால்வாயில் இருந்ததுனால பூச்சிகள்லாம் கடித்து நிறைய, அந்த கால்வாய் அப்படின்னா சாக்கடையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் குழந்தைய ரொம்ப பாதிச்சிருக்கு. அதற்கான ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாங்க. அப்போ அங்கே வந்து குழந்தைய வந்து சேர்க்கும்போது குழந்தையோட பேர் கேட்டிருக்காங்க. அன்னைக்கு அந்த குழந்தை அந்த கால்வாயிலிருந்து இவங்க எடுத்தப்போ இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினம், அதனால் அந்த குழந்தைக்கு வந்து இவங்க சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு வருடமானால் தான் குழந்தைக்கு பிறந்தநாள்லாம் கொண்டாடுவாங்க இல்லைங்களா, இவங்க வந்து பிறந்தநாள் கொண்டாடியிருக்காங்க. அதே மாதிரி அந்த கேக்கெலாம் வெட்டி ரொம்ப செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது வேணான்னு கால்வாயில் போட்ட ஒரு குழந்தைய இவங்க கையில் எடுத்து அதற்கான ஒரு ஆதரவு கொடுத்து அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடியிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயங்க. அதே மாதிரி ஒரு மாதம் சுதந்திரம் அந்த அப்படின்ற அந்த குழந்தை ஆஸ்பத்திரியில் இருந்திருக்கிறாங்க. எப்போ அப்படின்னா, இதெல்லாம் 2018 நடந்த ஒரு கதை. அப்போ இவங்களுக்கு பார்க்கணுன்னு தோன்றப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தைய போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்காங்க கீதா. எப்போலாம் தோணுதோ அப்போலாம் வந்து போவாங்க. அதே மாதிரி இவங்க இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, இது வந்து எல்லாருமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதனால் அப்போ இவங்களை அரசும் பாராட்டியிருக்கு, அரசு சார்பில் ஒரு பாராட்டு விழா இவங்களுக்காக நடத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி விருதுலாம் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கு. உண்மையிலே வந்து இது வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. தொடர்ந்து இவங்களுடைய கதையை சொல்லிகிட்டே இருக்கேன், இவங்களுடைய நினைவுகளை நான் சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. பாட்டு வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துடுங்க.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஹே பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏ பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கேடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: போற்று, எதிர்காலத்தை மாற்று.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க உங்க கூட. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. கீதா அப்படின்ற ஒரு துணை நடிகை, அவங்களோட ஒரு கதையை தான் இன்றைக்கி சொல்லிகிட்ருக்கேங்க. 2018 அன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினம். அன்னைக்கு இவங்க வீட்டில் இருக்கிறாங்க. இவங்களுடைய பொண்ணு வந்து, அம்மா கால்வாயில் ஒரு குழந்தை கிடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த குழந்தை அழுந்துட்டு இருந்துருக்குங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க அதை எடுத்து அந்த குழந்தையை சுத்தப்படுத்தி அதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா துணியெலாம் சுற்றி வச்சுருக்கிறாங்க. அப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்தால் அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போனதுக்கப்புறமும் பார்த்திங்க அப்படின்னா இவங்க அப்பப்போ போய் போய் பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தைய இவங்க தத்தெடுக்கலான்னு கூட நினைக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் இவங்களால் தத்தெடுக்க முடியாமல் போகுதுங்க. ஆனாலும் இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது, குழந்தைய தத்தெடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தைய வந்து ஒரு ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே தான் அந்த குழந்தை வந்து இருக்குது. அங்கேயும் ஹாஸ்பிட்டலில் எப்படி போயிட்டு அவங்க அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி அந்த ஆசிரமத்துக்கு போயும் அந்த குழந்தைய வந்து அடிக்கடி பார்த்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து கொடுத்துட்டு வருவாங்க. அந்த குழந்தைக்கு பேர் வச்சது கூட இவங்க தான், சுதந்திரம். இன்றைக்கும் அதே ஒரு பேரில் தான் அந்த குழந்தை வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் அங்கே போக போக போக இவங்களை வந்து ஓரளவுக்கு அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஒரு மாதம் கழித்து அந்த குழந்தைய வந்து வேறு ஒருத்தர் வந்து தத்தெடுக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு ரீசன்னால் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாயிருச்சு, நம்மளால் தத்தெடுக்க முடியலையே. இவங்க தத்தெடுக்கிறதுக்கு நிறைய ஒரு குவாலிஃபிகேஷன் வந்து அந்த சமயத்தில் வந்து இல்லை. அப்போ இவங்க அந்த குழந்தைய தத்தெடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வருத்தம். சரி, எங்கே இருந்தாலும் அந்த குழந்தை வந்து நம்ம குழந்தை தான், நாம் அன்றைக்கி எடுக்கலை அப்படின்னா அந்த குழந்தை வந்து இன்றைக்கி உயிரோடு இருந்திருக்குமா அப்படின்லாம் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு மனசில் வந்து அந்த ஓடிட்டுருக்கு. ஒரு பெரிய ஒரு மனசே இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப ஒரு வேதனையாக பட்டிருக்காங்க. அந்த குழந்தைய இன்னொருத்தர் தத்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு வருத்தப்பட்டிருக்காங்க கீதா. ஒருவேளை உண்மையிலேயே பார்த்திங்க அப்படின்னா குழந்தைய அன்றைக்கி இவங்க அந்த கால்வாயிலிருந்து எடுக்கலை அப்படின்னா அந்த குழந்தை வந்து இன்றைக்கி உயிரோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக தான் வந்து இருந்திருக்குங்க. ஏன்னா எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தப்ப இவங்க போய் எடுத்து அதை சுத்தப்படுத்தி பாதுகாத்து வச்சுருந்தது உண்மையிலே பெரிய விஷயம். தொடர்ந்து இவங்களோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாடலை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சரவணா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. அருமையான இரண்டு பாடல்களை கேட்டோம். இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாங்க. இன்றைக்கி ஒரு துணை நடிகை, அவங்களுடைய பேர் கீதா, அவங்களுடைய ஒரு கதையை தாங்க சொல்லிகிட்ருக்கேன். எல்லாரோட வாழ்க்கையிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நினைவுகள் அப்படின்றது ஒரு ஒரு நல்ல நினைவுகளாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த நினைவுகள் நம்மளை வந்து கஷ்டப்படுத்தக்கூடிய நினைவுகளாகவும் இருக்கும். அப்படி இவங்களோட வாழ்க்கையில் ஒரு நினைவு, 2018 நடந்த ஒரு விஷயம். அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தைய கால்வாயிலிருந்து எடுக்கிறாங்க. இங்கே எடுத்துகிட்டு போலீஸ்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வந்து அந்த குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த கால்வாயில் அந்த பூச்சிகள்லாம் வந்து அந்த குழந்தைய கடித்து ஒரு ட்ரெஸ்லாம் இல்லாமல் வந்து இருந்திருக்குங்க. யாரா இந்த குழந்தை இப்படி போட்டுட்டு போயிருக்கிறது, ஒரு ட்ரெஸ் கூட இல்லாமல்னு இவங்க பதறி போய் அந்த குழந்தையை எடுத்து அதை இன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இது மாதிரி யாராச்சும் குழந்தைய எடுத்து ஒப்படைச்சிட்டாங்களா கூட அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்கங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போய் நிறைய முறை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் குழந்தைய இவங்களுக்கு தத்தெடுக்கணுன்ற ஒரு ஆசை கூட இருந்ததுங்க. வேறு யாரும் போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டாங்க, ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கணுங்கிற ஆசை, ஆனால் சில காரணங்களால் ஒரு இவங்களால் தத்தெடுக்க முடியாமல் போகுதுங்க. அது இவங்களுக்கு வந்து ஒரு வேதனையாகவும் வந்திருக்குது. இப்படி இவங்களுடைய இந்த செயலை பாராட்டி நிறைய விருதுகளும் வந்து இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்றதான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். நிறைய அரசு சார்பில் இவங்களுக்கு தனியாகவே விழா நடத்தி விருதுலாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு தத்து கொடுக்கறதுல சில சிக்கல், கொடுக்க முடியல. அது இவங்களுக்கு ரொம்ப வருத்தம். அப்படி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரமத்துக்கு அந்த குழந்தைய கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே ஆசிரமத்துக்கு போயிட்டும் நிறைய முறை பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவங்க வராங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் இவங்களை வந்து வேறு ஒருத்தங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறம் இவங்களால் வந்து போக முடியாமல் போகுது. ஆனாலும் அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை எப்படி இருக்குது, என்ன பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் ஒரு பெரிய விருப்பம். தொடர்ந்து இவங்களோட அந்த கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேங்க, கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி போட்டுன ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க, ஒரு துணை நடிகை. அவங்க அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு நல்ல எண்ணம், ஒரு குழந்தைய காப்பாற்றி அதை தத்தெடுத்து வளர்க்கணும், அந்த குழந்தையை பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம். இது எல்லாருக்கும் வராதுங்க. ஆனாலும் அவங்களால் பார்த்தீங்க அப்படின்னா சில காரணங்களால் தத்தெடுக்கிறதுக்கு அப்படின்னா சில ரூல்ஸ் வந்துருக்கு. அந்த ரூல்ஸ்னால் அவங்களுக்கு வந்து தத்து கொடுக்கல. அதே நேரத்தில் வேற ஒருத்தங்களுக்கு கவர்மெண்ட் தத்து கொடுக்குறாங்க அந்த ஒரு குழந்தைய. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர், அப்படி பெங்களூர் தத்தெடுத்து அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் கூட அந்த குழந்தை எப்படி இருக்குது, என்ன பண்ணுது அப்படின்னு நிறைய முறை கால் பண்ணி விசாரிச்சிருக்கிறாங்க கீதா. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால அப்புறம் இவங்களும் பண்ணுறது இல்லைங்க. அந்த குழந்தைக்கு சுதந்திரம் அப்படின்ற பேர் வச்சது இவங்க தான். ஃப்யூச்சரில் அந்த குழந்தைக்கு வேறு பேர் கூட வைக்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் முதல்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது இந்த குழந்தையோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கப்ப அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, அதனால் அந்த ஒரு பேரை கீதா துணை நடிகை அவங்க தான் வச்சாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி இவங்க அந்த மாதிரி அன்னைக்கு அந்த கால்வாயிலிருந்து அந்த குழந்தைய எடுக்கிறப்ப நிறைய பேர் வந்து இவங்களை திட்டியிருக்கிறாங்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க, அதே மாதிரி பப்ளிசிட்டிக்காக பண்ணுறீங்களா அப்படின்லாம் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்திருக்கு. அதையும் தாண்டி அவங்களுக்கு வந்து அதெல்லாம் ஒரு பெருசாக தெரியல, அந்த குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம் தான். அதே மாதிரி ஒரு 7 மாத குழந்தையாக கடைசியாக அந்த குழந்தைய பார்த்துருக்குறாங்க ஆசிரமம்லாம் போயிட்டு வரக்குள்ளே. அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தையை தத்துலாம் கொடுத்துருக்குறாங்க. 7 மாதம் வரைக்கும் அவங்க அடிக்கடி போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அந்த 7 மாதம் குழந்தையோட முகம் வந்து இன்றைக்கி அவங்களுக்கு ஞாபகத்தில் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ரொம்ப விருப்பப்பட்டாங்க அவங்க தான் அந்த குழந்தைய அந்த ஒரு இடத்துலேருந்து காப்பாற்றி கொடுத்த ஒரு விஷயம். அதனால் அந்த குழந்தை மேலே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பிணைப்பு இருக்குங்க. உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைய அன்னைக்கு அவங்க வந்து காப்பாற்றாட்டி எடுத்து உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொடுக்காட்டி அந்த குழந்தை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிரோடு இருக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக கூட வந்து இருந்திருக்கலாங்க. என்ன இருந்தாலும் இவங்க அந்த குழந்தை மேலே வச்சிருக்கிற ஒரு பிணைப்பு பாசம் அது வந்து உண்மையிலே உயர்ந்தது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. மீண்டும் ஒரு நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் இதே மாதிரி ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுருங்க. பவனியர்களே.

ஊரு போய் உருப்பு டபலி தேடி முட்டி மோதி வாழ்க்கை பாதி. கரைந்தோடி பயந்தோடி உண்மை பல மறைத்தோடி கனவுகள் கரைந்தோடி. I'm so sorry, சிறிய பாலகன் சிந்தை கலையினேன் செய்த தவறெல்லாம் தெரிந்து செய்யவில்லை சமய சூழலால் செய்ய நேரிட்டேன்.

இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.